நேரம் 5:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
4: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
4: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
4: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
4: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
3: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

நேரம் 5:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:51. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடியது. பாடலுக்கு வரிகள் தமிழ் மாம்பி.

நேரம் 6:09. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ண.

நேரம் 6:13. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பி செந்தில்குமாரின் வரிகளுக்கு இசை யு வி அரவிந்த் ஸ்ரீராம்.

அரண்மனை மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நேரம் 6:20. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் உன்னி மேனன் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய்.

நேரம் 6:36. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத் அலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை.

0: என்றும் ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தாவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தாவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டம்

மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளிலிருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

6:55. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்களும், தேசிய கந்தான இருவார அனுசரிப்பு குறித்த தகவல்களும், சர்வதேச தொண்டு நாள் குறித்த தகவல்களும் வந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து 8-9 மணி வரை உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை வந்து ஒளிபரப்புற இந்த நிகழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 9-10 மணி வரை கலக்கல் அரங்கம், 10-11 மணி வரைக்கும் கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து 11-12 மணி வரை தலைமுறைகளை செதுக்கும் சிற்பிகள், முனைவர் பி ஜெய் கணேஷ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி புண்ணியவேல். தொடர்ந்து 12-1 மணி வரை ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 90களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. தொடர்ந்து 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியும், 1:55-2 மணி வரை நிகழ்ச்சி குறிப்புகள் பற்றிய தகவல்களை வந்து நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 2:00 to 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி, 2:55-3 மணி வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று வந்தான் விகாஷ் யோகனா, இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள். தொடர்ந்து 3-4 மணி வரை ஒளிச்சித்திரம், இதில் வந்து இன்னைக்கு ஆவாரம் பூ இந்த திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம் வந்து நம்ம கேட்க இருக்கோம். தொடர்ந்து 4:00 to இன்று மாலை 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00 to 5:45 வரை தொடர்ந்து நம்ம 6 மணி வரைக்கும் வந்து பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சி கேட்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா 5:45-5:55 வரை ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 6:00 to 6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு. தொடர்ந்து 6:40-7 மணி வரை என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7:00 to 7:30 வரை திரைகாணம் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 7:30-7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும். தொடர்ந்து 7:55-8 மணி வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:00 to 9:00 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு வரலாற்று ஆய்வாளர் ஆ ரா வெங்கடாச்சலபதி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி. தொடர்ந்து 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி.

சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். தொடர்ந்து 9:15 பத்து மணி வரை என் இனிய பொன்னிலாவே இந்த நிகழ்ச்சியும், 10:00 to 11:00 மணி வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் இடம்பெறும். தொடர்ந்து 11:00 நள்ளிரவு 12 மணி வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்புலையோடு. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் 7:01. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நான் உங்க ஆர்ஜி மரியம் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு, அதை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் அப்படின்ற ஒரு இனிய சிந்தனையோடு நம்மளுடைய நிகழ்ச்சியும் வந்து நம்ம தொடங்கலாம். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உண்மை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர்கள் அக்தே நமது ஆசிரியர்கள் என்று ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கிறது நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: நம் ஆரோக்கியம் நம் கைகளில். சத்தான உணவை தேர்ந்தெடுப்போம், சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்வோம். நல்ல உணவு, நல்ல உடல், நல்ல எதிர்காலம். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம். சத்து நிறைந்த உணவு, ஆரோக்கியமான நம் வாழ்வு.
1: நேரம் சரியா 7:06. ராட்சச திரைப்படத்திலிருந்து ஸ்ரீநிதி பாடியிருந்த பாடலை கேட்டோம். கௌதம் ராஜின் வரிகளுக்கு இசை ஷான் ரோல்டன். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: ஜோசன்
1: நோ டென்ஷன் பேபே.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
3: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

கண்களை மூடுவதற்கு முன் இருவரின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை திறப்போம், கண்தானம் செய்வோம். நாம் மறைந்தாலும் நம் கண்கள் உலகை காணட்டும், கண்தானம் செய்வோம். உங்கள் பார்வை மற்றொருவரின் பார்வையாகட்டும், கண்தானம் செய்வோம். உங்கள் கண்கள் ஒருவரின் எதிர்கால வெளிச்சம், கண்தானம் செய்யுங்கள். கண்தானம் உயிர்தானம் அல்ல, ஆனால் ஒரு வாழ்க்கைக்கு ஒளிதானம். இருளில் வாழும் இரு உயிர்களுக்கு உங்கள் கண்கள் ஒளியாகட்டும். மரணத்திற்கு பிறகும் வாழ ஒரு வழி, உங்கள் கண்களை தானமாக்குங்கள்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
2: தமிழ் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அடல் பவனை திரு அமித் ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26 அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச்சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாடத்தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாடத்தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும், இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 160

0: நான்கு நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் ஆறு நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில் தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் ஐந்தாவது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100 விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் அர்ஜி மரியம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்களை வந்து நம்ம கேட்டோம். இந்த தகவல்களை வந்து எழுதி வழங்கியவர் ஆர்ஜி நடராஜன். தேசிய கந்தான இருவார அனுசரிப்பு தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி இருதயராஜ். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை வந்து எங்களுக்கு அனுப்பலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்ற ஆழ்வினை உடைமை அதிகாரத்தின் 10வது குறள் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதாவது, ஒரு செயலில் தேக்கம் வந்தாலோ முயற்சியில் தோல்வி அடைந்தாலோ நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? முடிந்தவரை முயற்சி செய்தேன், ஏதோ என் ஊழ்வினை அதனால் தோற்று போனேன் என்று அந்த தோல்விக்கு ஒரு காரணமும் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த இரண்டும் இல்லாமல் அந்த ஊழ்வினையை புறந்தள்ள வேண்டுமானால் மனதில் நினைத்தது கைகூடும் வரையிலும் விடாது உழைக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஊழ்வினையை நம்மால் முறியடிக்க முடியும் என்பதை படித்ததோடு நிற்காமல், எனக்கு பிடிக்கும் என்று மட்டும் சொல்லாமல் அதன்படி வாழ்ந்து மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்பதை தனி ஒருவராய் நின்று செய்து காட்டிய வ.உ.சிதம்பரனார் அவர்களது பிறந்த தினம் இன்று. 1872 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் என்ற கரிசல் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் வ.உ.சி. அவர்கள். வழக்கறிஞர், உரையாசிரியர், நூலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இப்படி பன்முக ஆளுமையை தம்மோடு கொண்டிருந்தவர். இதற்கெல்லாம் மேலாக நாட்டின் சுதந்திரம் மட்டுமே தனது பெரும் தொழில் என்று நினைத்து அதற்காகவே போராடிய செக்கெழுத்த செம்மல் பிறந்த தினம் என்று. ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போதும் ஆங்கில மொழியை விரும்பி கற்றார். ஏன் தெரியுமா? பிற மொழிகளை கற்கும் போதுதான் நம்முடைய மொழியின் தனிச்சிறப்பை புரிந்து கொள்ள முடியும் என்பது அவரது எண்ணம். ஆம்னியர்களே, ஜேம்ஸ் ஆலனின் நூல்களை படித்தார், அதை மொழியாக்கம் செய்ய நினைத்தார். அப்படி செய்ய நினைக்கும் போது அதை நேரடியாக மொழிமாற்றம் செய்யாமல் நம் நாட்டின் பண்பாட்டை மையமாக வைத்து அதை நம்முடைய மக்களுக்கு எளிதில் புரிய வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை சேர்த்தும் சில வார்த்தைகளை தவிர்த்தும் மொழிபெயர்த்து தந்தார். ஒரு கருத்தை பொருள் புரியும்படி எடுத்துச் சொல்வது ஒரு கலை என்று சொல்லுவார்கள். அதில் வ.உ.சிதம்பரனார் அவர்கள் வித்தகராக

0: இருந்தார்.
1: தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு உரையை கொடுக்கும் போது பொதுவான உரையை தவிர்த்து அவர் தந்தது என்ன தெரியுமா? எத்தொழிலில் ஈடுபடுவோர் என்றாலும் அத்தொழிலால் புகழ் வரும்படி திறம்பட தொழில் செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதில் ஈடுபடவே வேண்டாம் என்று சொல்லுவார். மிக எளிமையாக வாழ்வியலோடு இணைந்த பொருளை உணர்த்துவதுதான் இதில் சிறப்பான ஒன்று. படைப்பாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், உரையாசிரியர், இப்படி இப்படியாக பன்முக பரிமாணம் கொண்ட வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறும் இந்த நல்லதொரு தருணத்தில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக மட்டுமே நமக்கு தெரிந்த அவரது இலக்கிய ஆர்வம் என்பது சொல்லில் அடங்காதது. ஒரு இலக்கியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லும்போது காலத்துக்கு ஏற்ற கருத்து வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய தேவை என்று சொல்லுவார். தமிழ் பதங்கள் கிடையாது என்று வேற்று சொற்களை கலக்காமல் தமிழிலேயே ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இவ்வாறு செய்தால் மட்டும்தான் நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய நன்மை செய்தவர்களாவோம் என்று ஞானபானுவில் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார். இதை படிக்கும் போதெல்லாம் இனி ஒரு பெருஞ்செயல் செய்வோம் என்று பாட்டு திலகம் சொன்னதை மெய்ப்பித்து காட்டியவர் இந்த நாட்டு திலகம் அல்லவா? அவரது பிறந்த நாளாம் சிறந்த நாளில் அவரது நினைவை போற்றி மகிழ்கிறது பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: சர்வதேச தொண்டு நாள். மனிதர்களின் அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் துன்பப்படும் மனிதர்களை ஆதரிக்க அடிப்படையாக தேவைப்படுவது அன்பு. உற்றார், உறவினர், நண்பர் என்ற எவ்வித தொடர்பும் இன்றி கண்ணில் பார்க்கும் ஏதோ ஒரு சிரமப்படும் நபருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்தால் அதுவே மனிதாபிமானம், அதுவே சேவை, அதுதான் இறைத்தன்மையும் கூட. கருணையின் முழு வடிவமாக இருந்த அன்னை தெரேசா அவர்களின் நினைவு தினத்தை கடைபிடிக்கும் விதமாகவும் மனித துன்பங்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை தணிப்பதில் தொண்டு நிறுவனங்களும் தனிநபர்களும் மேற்கொண்டு வரும் குறிப்பிடத்தக்க பங்கை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த நாள், அதாவது செப்டம்பர் 5, சர்வதேச தொண்டு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என வள்ளுவர் கூறியுள்ளார். மனித குலத்தின் நலனுக்காக அவர் கூறிய குரலுக்கு எடுத்துக்காட்டு அல்பேனியா நாட்டை சேர்ந்த ஆக்னஸ் கோஞ்சா போஜாஜியு என்ற இளம் பெண். ரோம கத்தோலிக்க அருட்சகோதரியான இவர் கடல் கடந்து இந்தியாவின் கொல்கத்தா நகரை வந்தடைந்தார். அன்பின் கரங்களால் அனைவரையும் கட்டி தழுவிய ஆக்னஸ் கோஞ்சா போஜாஜியு அன்னை தெரேசா என்று அனைவராலும் அறியப்படுகிறார். இவரின் ஈகை குணம் குறித்தும் இவரின் அமைதியான அன்பு பெருங்கடலின் ஆழம் குறித்தும் சொற்களில் வர்ணித்துவிட முடியாது. ஆம் நேயர்களே, ஒருமுறை அன்னை தெரேசா செல்வ செழிப்பு மிக்க நபர் ஒருவரிடம் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும், உங்களால் இயன்றதை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த நபரோ அன்னை தெரேசாவை கண்டுகொள்ளாமல் நின்றிருக்கிறார். மீண்டும், சகோதரரே, உங்களால் முடிந்ததை கொடுங்கள், ஒருவருக்கு ஒருவேளை உணவு வழங்க உதவியாக இருக்கும் என மீண்டும் கேட்டிருக்கிறார். கோபமுற்ற அந்த நபர் அன்னை தெரேசாவிடம் கடுமையாக நடந்துள்ளார். அதை பொருட்படுத்தாத அன்னை தெரேசா, உங்களின் இச்செய்கை எனக்கானது, மற்றவர்களுக்கு உதவுங்கள் என இரு கரங்களையும் நீட்டி கேட்டிருக்கிறார். அந்த நிமிடம் கண் கலங்கிய அந்த நபர் அதன் பிறகு தொடர்ந்து பலருக்கு உதவி உள்ளார். கொடுத்தல் என்ற செயல் பணம் கொடுப்பது மட்டுமா என்று கேட்டால் கிடையாது. சேவை என்பது உணவு வழங்குவது மட்டுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த உலகில் நாம் வாழ என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அது அனைத்தும் பிறருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆதரவற்றவரிடம் அன்பாக பேசுவதும், அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அருகில் அமர்வதற்காவது இடம் கொடுப்பதும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டிய உணவை

சர்வதேச தொண்டு நாள் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஹேமலதா.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: இன்னைக்கு விவத் பாதி தமிழகம் 102.3 உங்களுக்கான கேள்வி, 2026 ஹாக்கி உலக கோப்பை போட்டியில வெற்றி பெற்ற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதற்கான சரியான பதில் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ரமா அவர்கள் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரமா ரவி அவங்க வந்து டி நகர்லேருந்து, அடுத்து வந்து அதே மாதிரி டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும், குணாலன் அண்ணாமலை அவர்களும், புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க, பத்மா சவுந்தரராஜன் மற்றும் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, பாபு முல்லக்காட்டிலிருந்தும், அடுத்து காலை துரைராஜன் அவங்களும், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், நல்ல பெருமாள் அவங்களும், தேனி ஹரிராம் இவங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா நாகூர் யூசுப் மாலிம் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பிரபு வீரா அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. கருப்பணன் ரங்கசாமி, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கலை துரைராஜன், ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, அடுத்து சங்கர் அவங்க ஷாமுன்னி கும்னா சாவடியிலிருந்தும், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி அவங்களும், கமலாவர்தன் அவங்க, அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன், அல்லி நகரம் எஸ் மகாதேவன், வீரதுரை அரியலூர்லேருந்து, மதுரை ஷோ சண்முக சுந்தரம், பரிவழகன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, ராஜமாணிக்கம் கோபி அவர்கள், புவனகிரி சுமதி பாபு அவங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா சூளை ரீஜா மனோகரன் காஞ்சனா அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஹரிஹரன், செய்யார் சந்திரசேகர், பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், பிரபாகரன், ஜெயவேல் கல்லாத்தூர்லேருந்தும், அடுத்து ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம் அரியலூர்லேருந்து, அடுத்து அன்பு ராணி இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஆடவர்

பிரிவிலையும் அர்ஜென்டினா மகளிர் பிரிவிலையும் வந்து இந்த போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான பதில் அனுப்பிய நமது அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்மளுடைய நேயர்களும் வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சி ராஜேஷ் அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பிரபாகரன் அவங்க வந்து சர்வதேச தொண்டு நாள், அந்த தொண்டு நாள் குறித்து தகவல்களை வழங்கி ஆர்ஜே அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசை கடை ஜெயக்குமார், அடுத்து பாபு முல்லக்காட்டிலிருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், அடுத்து ஹரிராம் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு அவங்களும் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிராம் அவங்க வந்து நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் பிள்ளைக்கு வந்து வீர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பணன் ரங்கசாமி அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களும் வந்து நம்மளுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்களும், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மேட்டுப்பட்டி கண்ணன் சங்கர் இவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்தும் பாபு சிதம்பரனாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்தும் பர்வதவர்த்தினி, அடுத்து நம்மளுடைய நேயர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா குளத்தூர் பாலு, புரசைவக்கம் சவுந்தரராஜன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் திருவாரூர் மாவட்டம் மீட்டுப்பாளையம் நாகராஜன், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, வாரியங்காவலிருந்து கதிரவன், அடுத்து சூளை ரீஜா மனோகரன் இவங்க எல்லா, மதுரை சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் பாபு அவங்க வந்து ஒரு நம்மளுடைய ஆசிரியர் தினத்துக்கு வந்து ஒரு அழகான கவிதை வந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே நன்றி ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் சரவணன் ராமலிங்கம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், அடுத்து மேலப்பேட தயாளன் அவங்க ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்தும், பர்வத வர்த்தனி இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்தும் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்பர்ணா நகர் மூர்த்தி இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்க சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் இது. தாமரையின் வரிகளுக்கு இசை ஜிப்ரான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆன்லைனிலிருந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி. ஷான் ரால்டன் தி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் ஏகாதசி, இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

நிகழ்ச்சியில் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரதி, வள்ளல் பாரி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, மதுரை மணிநகரம் சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இட்லி கடை. புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் ஜி ராஜுகுமார், ராஜுமுருகன், பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளின் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கூடிய நேயர்கள் கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, குறிச்சிமலை பாஸ்கர், பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா, பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் ஹமீது, கதீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாத்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் திப்பு, ரவிஜி, யுகபாரதி, வர்களுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

உங்கள் உறுப்பு நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பத்து தல. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஏ ஆர் அமீன், சக்தி ஸ்ரீகோபாலன், கபிலன் இவர்களுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: Journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 8:24, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் இனி தொடரக்கூடிய பாடல் ஆடுதுறை காம்னா தீரன் மகாலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ரஃபி, காதர், ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷம்மிம் ஃபிர்தோஸ், ஷாயின்ஷா, ஷேக் ஷயாத்து ரிஸ்வான், ஷம்யா பானு, திருவாரூர் லதாகிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யூத். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் கென் கருணாஸ், பாடியிருக்கிறார் கென் கருணாஸ்.

0: வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0852

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்ட கடிதம் எதிர்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகா, பிரதிகா ஸ்ரீ, சித்தார்த், முதிமாய், நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமலை எம்எஸ் ஷாகுல் ஹமீது, சிதம்பரம் பண்டிகேட் எம் சிலுவை சந்திரனராஜ், இளையான்குடி இக்பால், சித்திக் கஜிதா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா நண்பர்கள், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போகன் பாடலை பாடியிருக்கிறார்கள் அனிருத் ரவிச்சந்தர், ரோகேஷ்வர்களுக்கு இசை டி இமான்.
4: This song is a tribute to all the heroes and villains.
5: மதம் கொண்ட யானை என்ன செய்ய

0: I'm waiting.
1: வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: இனிவரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃப்ரெட்ரிக் ஜோ, குழந்தை மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேளாக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பொன்னியம்மேடு வெண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய்சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதாத்ரி இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தக்ஸ். கபில் கபிலன் சின்மையை பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் ச விவேக், இசை சாம் சிஎஸ்.

நேரம் 8:40, 30 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா துர்வா ரவிக்குமார், கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகாஸ்ரீ, கிறிஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா, சென்னை சூளமேடு பழனிவேல், தலைஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி, மஞ்சள் நிற்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொம்பு சிவி. யுகபாரதி வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடியிருப்பதும் யுவன் சங்கர் ராஜா.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: உங்கள் உட்பு நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் பாவுசி திரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுக்தேவ் மித்ராஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம் ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்பலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன் இசையரசி லக்ஷ்மி சென்னை 17 ஜெயஸ்ரீ ஜெயந்தன் ஜெய் ஸ்ரீதரன் கண்ணபாளையம் விஜிவி நகர் சாரதிராஜா சந்தோஷம் பொன்னம்மாள் கோபால் ராஜு இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சீமராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் டி இமான் வந்தனா ஸ்ரீனிவாசன். யுகபாரதி வரிகளுக்கு இசை டி இமான்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேர்களே, இன்றும் புதுமை படைக்கும் நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதனால் புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். நீங்களும் இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.
3: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுகிறேன்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்கள்

ரத்தம் தன்கோ. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கி வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்குடி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண் நட்சத்திரா, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சாயராம் நகர் சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சஹா. ஷபீர் ரீட்டா தியாகராஜன் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் ஷபீர், இசையமைத்திருப்பதும் ஷபீர்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேரில் இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நீங்கள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம், விளையாடி ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2952-08-53, 2838-98-71 இந்த எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும். வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்தறையில் செய்ய வேண்டும். அதாவது புதுமை படைக்கக்கூடிய நமது விவித் பாரதி பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கக்கூடிய விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதனால் புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வால்டர் விட்டுவேல் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடி பாடலை கேட்டோம். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. இப்போ கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து முதல்ல இணைய போற நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: யார் சார்?
1: திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி, வணக்கம் சார்.
1: ஆமாம்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஓகே. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு விடுகதை ஒன்று சொல்கிறேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது எவ்வளவு எடுத்தாலும் பெருகி பெரிதாகி கொண்டே இருக்கும். இல்லை இல்லை, நான் எவ்வளவு எடுத்தாலும் எவ்வளவு படித்தாலும்னு கேட்கல. கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்திருக்கீங்க
1: கிட்டக்க.
0: இல்லை, நீங்கள் சொன்னதுலே தான் அந்த தண்ணீர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு க்ளூ தான்.
1: கடல் நீர் தான்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்க. ஆமாம்.
1: மழையா?
0: ஐயோ இல்லை இல்லை, தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான், ஆனால் தண்ணீர் கிடையாது 100%. என்ன, எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருக்கும். நன்றி நன்றி, என்ன கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் இங்கே பேசுறீங்க?
2: பாக்கம்பருத்தி சுமதி.
0: சுமதி மேடம், ஓகே. கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்களா, பார்க்கலாம்.
2: அன்புங்களா?
0: அது எவ்வளவு கொடுத்தாலும் பெருகி கொண்டே போகும். நான் சொல்றது எவ்வளவு

0: எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே போகும். ஐயோ இல்ல இல்ல அதெல்லாம் இப்போ அவர் தண்ணீர்னு
1: சொன்னார்,
0: அப்படி இல்ல அவர் தண்ணீர்னு சொன்னார்ல. நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா இன்னொரு க்ளூ குடுக்குறேன். தண்ணீர் வந்து, தண்ணீர் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? அப்ப என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல இல்ல, தண்ணீர் எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? இல்ல இல்லங்க, முயற்சி செய்யறது இல்ல. தண்ணீர் வந்து பூமியில இருந்து எடுக்கிறீங்க, அந்த பூமியில இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? ரொம்ப ஈஸியானது. ஐயோ அப்படி கேட்க முடியாதுங்க. நன்றி நன்றி நன்றி, சூப்பர்
1: நன்றி.
0: ரொம்ப ஈஸியான கேள்வி. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: சார் உங்க வந்து ரேடியோ ஒலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் கேட்கும்.
2: வணக்கம் சார்.
0: சார் எனக்கு கேக்குது, நீங்க யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. கணபதி சார், சொல்லுங்க கேள்வி
2: கேட்டீங்களா?
0: எவ்வளவு எடுத்தாலும் பெருகி கொண்டே இருக்கும், பெரிதாகி கொண்டே இருக்கும், எவ்வளவு எடுத்தாலும் பெருசாகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், ஆமா ஆமா, பூமியில இருக்கிற
2: மண்ணு எடுக்க
0: பள்ளமாகிட்டே இருக்கும், அந்த பள்ளம் பெருசாகிட்டே இருக்கும். ஆமா சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி நன்றி சார்.
0: ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபஸ்ட்டு நேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப அழகாக தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய குழுவாக இருந்தது. ரெண்டாவது நேயர் வந்து கிட்டத்தட்ட வந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் யோசனை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. மூணாவது வந்த நேயர் வந்து திருநெற்றோர் கணபதி வந்து டக்குன்னு சொல்லிட்டார், நம்ம வந்து மண்ணு அள்ளல அந்த குழி வந்து பெருசாகிட்டே இருக்கும், பள்ளம் பெருசாகிட்டே இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள்.

0: நேரம் பார்த்திங்கன்னா 9:17:30 ஆயாச்சு. இப்போ நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற நேயர் யார், எப்படி கலக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன் சார்.
0: சரவணன் சார், நிகழ்ச்சியில் தான் முதல்ல கலந்துருக்கீங்களா இல்லை ஏற்கனவே கலந்துருக்கீங்களா?
1: இல்லை சார், இன்றைக்கி தான் சார் கலக்கிறேன், கலந்து கொண்டேன்.
0: ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து இல்லை, ஆம், சரி, இது மூணு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. சரியா?
1: சரிங்க
0: சார். அந்த சரிங்க சார் இதோட மறந்துடுங்க. ஓகேவா?
1: முடிஞ்சு
0: போச்சு சார். ஞாயிற்றுக்கிழமை
1: வெளிநாட்டுல
0: பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க.

0: சரி, ஓகே. சரி, நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கலக்கலங்கம் நிகழ்ச்சி இருக்கு, கலந்துப்பீங்களா?
1: நான் வந்து எப்போதுமே நான் வந்து எல்லாமே நான் வந்து இப்போ ஊருக்கெல்லாம் போகும்போதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் எல்லா இடத்துலையும் நிற்பேன் சார்.
0: ஐயோ சாரிங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சமாளிக்கிறீங்க. ஆக்சுவலாக கான்செப்டை வந்து கரெக்டாக இப்போ தான் கிடச்சி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப திறமை விளையாடுங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, பாடல்கள்லாம் கேளுங்க. நன்றிங்க. கும்பகோணத்துலேருந்து அந்த நேயர் வந்து, பாவம், உண்மையிலே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனா கஷ்டப்படுத்திட்டேனா என்ன மேட்ரு அப்படின்றது தெரில எனக்கு. பட் இருந்தாலும் வந்து நல்லது, சுவாரஸ்யமாக ஒரு நகைச்சுவையாக போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் பண்பலையில் வந்துட்டே இருக்கும். வித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்கக்கூடிய பாடல் என்ன பாட்டு கேட்கலாமா?

0: உறவிதுவோ.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கலக்கப்போறோம். நீயர் யா? வணக்கம்.
4: நினைச்சேன்
3: பார்க்கும்போதே படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசாது படுக்கை இருக்கிறது தூங்காது. படுக்கை போல்ற பாக்கும்போது அது படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
4: ரூபாய் சார்.
3: ஐயோ, ரூபாயா? போயிட்டே இருக்கும். இப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடணும். அங்க போயிட்டீங்களே, வாய் இருக்கிறது பேசாது, படுக்கை இருக்கிறது தூங்காது, படுத்திருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல இருக்காது, போயிட்டே இருக்கும். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
5: நான் விஜயேஸ்வரன் சார். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காலையில எங்க பிஸியா இருக்கும்போது நிகழ்ச்சி பிடிக்க முடியலையே.
3: அப்படிங்களா?
5: சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சு. மேலே ஆயிடுச்சு உங்களோட பேச்சு. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ
5: சொல்லுங்க சார், இப்போ இப்போ சந்திரசேகர் கேட்டீங்க அந்த கேள்வி,
3: அதே கேள்வி தான். ஆமா ஆமா, அதே தான் அதே தான்.
5: நான் நினைக்கிறேன்
3: கால்வாய்
5: நினைக்கிறேன்.
3: அப்புறம் சொன்னீங்க.

0: இருக்கிறது பேசாது, அது ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் ஓகேவா, முகந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாய் இருக்கிறது ஆனா பேசாது, படுக்கை இருக்கிறது ஆனா தூங்காது, ஆனா போயிட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க, நேரம் சரியா பாத்தீங்கன்னா 9:30 ஆயாச்சு. கலக்கல் அலங்கம் நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டியது,
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி, திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வந்து கலக்க போகிறது யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நேயர்கள் வராங்க, ஆனால் அவங்களோட லைன் வந்து என்னமோ தெரியல, கட் ஆகிடுது. கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய லைன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா நேரம் வந்து பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புதுமை படிக்கக்கூடிய நம்ம அந்த விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஏன்னா நம்ம விவித் பாரதி பண்பலை வந்து கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் வந்து நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நேயர்களும் வந்து பங்கேற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த புதிய நண்பர்களை நாம் வரவேற்போம். சரி, இப்போ வரப்போகிற நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க மேடம்?
1: நான் தஞ்சாவூர் மாவட்டம் மடசருக்கு கிராமம் தர்ஷினி பேசுறேன்.
0: தர்ஷினியா?
1: எஸ் சார்.
0: தஞ்சாவூர் மாவட்டம்
1: வடசருக்கு கிராமம் தர்ஷினி சார்.
0: வடசருக்கு?
1: ஆமா சார்.
0: ஓகே தர்ஷினி, என்ன பண்றீங்க?
1: நான் இப்போ சார் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார்.
0: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே சரி. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஒரு விடுகதை ஒன்று கேட்கட்டுமா? ரொம்ப ஈஸியான ஒரு விடுகதை கேட்கட்டுமா? சொல்ல முடியுமா உங்களால? ஓகே. ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒருபோதும் நடக்காது, அது என்ன? வா, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கேட்ட முதல்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விடுகதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு
1: தெரியும் சார்.
0: எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி விடுகதையெல்லாம்? வாழ்த்துகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நிதர்ஷினி. ஆறாவது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க தர்ஷினி. சரி, அவங்களுக்காக வந்து ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா, ஏன்னா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரியான விடுகதைகள் வந்து நம்ம நிறையா வந்து பயன்படுத்தியிருப்போம். நிறைய நேரங்களில் வந்து போர் அடிக்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களோடையும் சரி நண்பர்களோடையும் சரி இந்த மாதிரி விடுகதை போட்டு விளையாடக்கூடிய ஒரு தருணம்ன்றது எப்பவும் மறக்க முடியாத ஒரு தருணம். அதில் இந்த கடிகாரம் சம்மந்தப்பட்ட விடுகதை வந்து கண்டிப்பான முறையில் வந்து எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கலக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் இங்கே பேசுறீங்க?
2: நான் புவனகிரில இருந்து சுமதி பேசுறேன்
0: சார். புவனகிரி சுமதி மேடம், ஓகே
2: சார்.
0: இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இசை நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது என்ன பாட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா?
2: அட்ஜஸ்ட் பண்றேன் சார்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லைன்ல இருங்க.

0: யார் சொல்லி தரது இல்ல நீங்க தான் பேசுறீங்களா?
1: நல்லா சார் பேசிட்டு
0: என்ன பாட்டு?
1: அம்மன் கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க போறேன்.
0: சூப்பருங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: மீனாவும் நடிச்சிருப்பாங்க ஐயா.
0: என்னங்க?
1: சத்யராஜு மீனாவும் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஐயா.
0: இல்ல சத்யராஜு மீனா இல்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே ஓகே. சூப்பருங்க சூப்பருங்க. கேட்கலாம் அந்த பாட்டு போடுமா?
1: தாராளமா சார்.
0: நன்றி நன்றி நன்றி. அந்த இசையை போட்ட உடனே டக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அதுதான்.

0: நேரம் 9:46:50. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து யார் அடுத்த கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பேப்பர் மன்னலூர் சரவணா கமேஷ் சார்.
0: எங்கேங்க சார்?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருடமுருகர் வட்டம் பேப்பெருமாநல்லூர் சரவணா கமேஷ். பேப்பெருமாநல்லூர்.
0: ஜெயபெருமாள் நல்லூரா?
1: ஆமாம் சார்.
0: சரவணா?
1: சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா? போட்டுமா கண்டுபிடிக்க முடியுமா பாக்குறீங்களா? முயற்சி பண்றீங்களா? திரைப்பட பாடல்கள் கேட்கற பழக்கம் இல்ல உங்களுக்கு? கண்டிப்பா இந்த பாடல் கேட்காம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல.
1: 90s பாருங்க.
0: அப்படியா?
1: போடுங்க சார்.
0: சரி.

0: என்னது என்ன பாடல்?
1: பணக்காரன் படத்துல இருந்து டிங் டாங் சார்.
0: அப்படியா? அந்த ஆரம்ப வார்த்தை என்ன கரெக்டா சொல்லுங்க போ.
1: இரண்டு மூன்றோடு ஒன்று.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் சூப்பர். நன்றிங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: இப்போ அந்த பாடலை நம்ம வந்து முழுமையாக கேட்போம்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகிற நேயர் யார், என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கலக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: பெரியார் நகர் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாம், நல்லா சார். நீங்கள் பேசுகிறீங்க,
0: நல்லா இருக்கும். ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி.
1: ஆமாம், கண்டிப்பாக சார்.
0: சரி, உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், அதாவது ஆம் இல்லை சரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உங்களால் பேச முடியுமான்னு பார்க்கலாமா?
1: ம், கண்டிப்பாக சார்.
0: ஓகேவா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
1: காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டேன்.
0: சிற்றுண்டி சாப்பிட்டீங்க, ரொம்ப தூய தமிழில் பேச தேவையில்ல, சாதாரணமாக பேசலாம். என்ன சிற்றுண்டி, பொதுவாக சொல்ல முடியாதுல்ல?
1: இட்லி சட்னி.
0: இட்லி
1: சட்னி.
0: இட்லி சட்னி, ஓகே. தோசை இல்லை?
1: அதுவும் இருந்தது, நான் சாப்பிடவில்லை.
0: நீங்கள் சாப்பிடல? சரி. மத்தியானம் வெளில போகிறது ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா?
1: இன்று முழுவதும் எனக்கு வீட்டில் பணி இருக்கிறது.
0: பணி இருக்கிறது, அதனால் வெளியில் எங்கேயும் போகலை?
1: இல்லை
0: இல்லை என்ற சொல்லி. ரொம்ப நன்றி பெரியார் நகர் ராஜேஷ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ. இப்படியாச்சும் முயற்சி பண்ணி ஒருத்தரை தோக்கி வைக்கிறதுல அவ்வளோ சுகம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரப்போகிற பாடல் என்ன பாடல் கேட்கலாமா?

0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன்.

நேரம் 10:01. நாம் இப்போ கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். நம்மளுடைய நேயர்கள் வந்து விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆசிரியர் தினம் சொல்லிட்டு. ஸோ ஆசிரியர் பற்றிய ஒரு கதை தான் வந்து நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை வந்து கேட்டோம். பரத்வாஜ் பாடிய பாடல் இது. சேரனுடைய வரிகளுக்கு இசையும் பரத்வாஜ் தான். நேரம் சரியா 10:07. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி கதையும் காணமும். ஸோ இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய கதை தான் வந்து இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஸோ 3 மாதமாக வந்து உங்களுடைய பென்ஷன் பணம் வந்து வங்கியில் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஓய்வு பெற்ற ஆசிரியர் சொல்கிறாங்க, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதனால தான் வந்து இன்னும் காசு வரல போல். சரி, நான் நேராக போயிட்டு பேங்க்கில் போயிட்டு பார்த்துட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய பேர் வந்து சிவராமன். அவங்க வந்து ரொம்பவே நல்லா பாடம் வந்து சொல்லி கொடுப்பாங்க எல்லா பசங்களுக்கும். அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இந்த இன்டர்நெட் மூலமா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எல்லாமே வந்து நேரில் தான் போய் பார்க்குற மாதிரியானது இருக்கும். அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிருக்காங்க. போயிருக்கும்போது அங்கே பேங்க்கில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. அப்போ அவங்க வந்து ஒரு ஊழியர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த அலுவலர் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த அலுவலர் ஊழியர் வந்து சொல்கிறாங்க, அந்த அலுவலர் வந்து இன்றைக்கி வரலை, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்கலேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவரும் வந்து ரொம்பவே நொந்துட்டு, ஏன்னா அவரும் கொஞ்சம் வயதானவர் இல்லையா, சரி திரும்ப நம்ம நாளைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. அப்போ தான் வந்து ஒரு குரல் வந்து பின்னாடிந்து வருது, சார் வந்து உங்களை மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்க, அதனால் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்து, சரி ஓகே மேனேஜர் வந்து கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்புறாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த கதையை வந்து கேட்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்பதற்கு முன்,
1: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்க்க காத்திருக்கிறது எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணத்தில் நம்மோடு இணைகிறார் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
2: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி.

0: புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமைதான்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் சரியா 10:16. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ஸோ ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய கதையை வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக பேங்க் போயிருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர் கூப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு குரலுக்கு வந்து திரும்பி அவங்க டக்குன்னு சரி மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு அவங்களையும் வந்து பார்க்க போயிருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லிவிட்டு அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு அலுவலர் சொன்னாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா இந்த வேலை, அப்புறம் வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு வயதானவரை வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அலை கழிக்கிறீங்க, உங்களால் முடியாதா என்ன இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் கோபப்பட்டுக்கிட்டாங்க. கோபப்பட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆஸ்திரியில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்காந்துட்டு சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க கவனிக்கிறாங்க, அந்த மேனேஜருடைய பெயர் அங்கே பலகையில் இருக்கும் இல்லையா முன்னாடி, அதில் பார்த்துட்டு சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போமோ வந்து நம்மளுடைய ஓய்வு பெற்ற ஆஸ்திரியர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து கேட்குறாங்க, சார் உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவும் வந்து அவருக்கு தெரியல யார் அப்படின்னு சொல்லிட்டு பேரை பார்த்தும் அவருக்கு தெரியல. இல்லைம்மா இல்லை தம்பி எனக்கு வந்து தெரியல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் என்கிட்ட படித்த மாணவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, உங்ககிட்ட படித்த மாணவன் தான் நான், அதாவது நீங்கள் எந்த வருஷம் படித்தீங்க என்ன எது எதுவுமே எனக்கு தெரியல ஞாபகம் மறந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அலுவலர் வந்து சொல்கிறாங்க, அதாவது அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, ஐயா ஒரு பெண் இருக்கும் இல்லையா ஒரு பார்க்க பெண், அந்த பெண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அந்த ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது பெண் அப்படிங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாங்க ஐயா இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு பார்க்க பெண் ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்தான், அது வந்து தொலைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமாக வந்து மாறுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஆசிரியர் நினச்சி பார்க்குறாங்க, ஒரு மாணவர் இன்னொரு மாணவன் அவங்க வந்து வீட்டில் ரொம்பவே வசதி அதிகமான மாணவன், எப்போ பார்த்தாலும் வந்து புதுசு புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வந்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் காட்டிட்டு இந்த மாதிரி நான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது வந்து அந்த பையனுக்கு வந்து வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்பவே விலைமதிக்கு மிக்க ஒரு பொருள் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம், அந்த பேனா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த எழுதுகோள் வந்து காணாமல் போயிருக்கு. அப்போது அந்த பையன் வந்து ரொம்பவே அழுதுட்டு நம்மளுடைய அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு வந்து அழுகுறாங்க, அந்த மாதிரி என்னோடய பேனா காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆசிரியருக்கு வந்து சரி ஓகே ஒரு சந்தேகம் வந்திருக்கு, சரி நம்ம எங்கேயுமே தொலைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படியும் அந்த கிளாஸ் ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களையும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளில போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. தொடர்ந்து வந்து நம்ம கேட்கலாம் இதற்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: லேசாலேச திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டும் பெனிதயாள் மற்றும் யுகேந்திரன் ஸ்ரீமதி மிதா திப்பு பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இன்னைக்கு கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:26. இன்றைக்கி வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய கதையை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அவர் வந்து ஒரு பேங்க் போயிருக்காரு. அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து அவருடைய மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச உடனே அவர் வந்து அந்த அதாவது அன்றைக்கி நடந்ததை வந்து சிந்திச்சு பார்க்குறாரு. சரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை மதிப்பு மிக்க பேனா வந்து தொலைஞ்சு போச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா மாணவர்களையும் வந்து வெளியில் போய் உட்காருங்க, போய் விளையாடுங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை கூப்பிடுற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிவராமன் அவர் வந்து எல்லா மாணவர்களுடைய அந்த பைகளையும் வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும் போது அதுலேருந்து அந்த பேனை வந்து கண்டுபிடிச்சி அவங்களும் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்புறம் திரும்ப எல்லா மாணவர்களையும் வந்து அவங்க கூப்பிடுறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பையன் வந்து அதாவது அந்த பேனாவை தொலைச்ச பையன் வந்து அழுதுட்டு இருந்தாலே அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் பேக்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இருந்தது, நீ அந்த அதாவது அந்த பேனா காணுமே அப்படின்ற பதட்டத்தில் நீ என்ன பண்ணியிருக்க, அந்த யாரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ட, பட் ஆனால் வந்து யாரும் எடுக்கலை, இங்கே தான் இருந்தது கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை திருப்பி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து நம்மளுடைய ஆசிரியர் அவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, அந்த மாதிரி இந்த பேனா தொலைஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து அதுவும் எங்கள் அப்பா ரொம்பவே கோவப்படுவார், அடிப்பார், அதை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பேங்க் மேனேஜர் இல்லையா சுதாகர், அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாங்க ஐயா, அன்னைக்கு அந்த பேனாவை எடுத்தது நான் தான், என்னோடய பேக்லேருந்து தான் வந்து நீங்கள் அந்த பேனா வந்து எடுத்து கொடுத்தீங்க. எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப அழகாக இருந்தால் அதை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆசை வந்து எனக்கு அந்த வயசில் இருந்தது. அந்த மாதிரி தான் அந்த பையன் அந்த பேனாவை எடுத்துகிட்டு வரும்போது நானும் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு நான் எடுத்து என்னுடைய பையில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, இதுக்கப்புறம் நம்மளோட லைஃபே முடிஞ்சிருச்சு, நம்மளை வந்து அடிக்க போகிறாங்க, டிசி கொடுத்துருவாங்க, வீட்டிலலாம் சொல்லிடுவாங்க, இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் என்ன ஆகுமோ தெரியலையே சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த பையன்கிட்ட வந்து ரொம்பவே யதார்த்தமாக இந்தாப்பா உன்னுடைய பேனா கீழே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து உயிரே திரும்ப வந்தது அப்படின்னு அந்த பையனும் வந்து அதாவது இந்த மேனேஜரும் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து நினச்சி பார்த்தேன் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் வந்து எனக்கு தோணுச்சு, சரி வேணா சொல்லக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை வந்து நான் வெளியில் சொல்லலை அப்படின்னும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம வந்து இந்த கதையை கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான்

தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் மகதி பாடியிருந்த பாடலை கேட்டோம். தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் சரியா 10:37. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய கதையை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விலை மதிப்பு மிக்க அந்த பெண்ணை எடுத்த அந்த பேங்க் மேனேஜர் தான் வந்து தன்னிடம் படித்த அந்த மாணவன் தான் வந்து பேங்க் மேனேஜராக வந்து இருக்காங்க அப்படின்னு அறிஞ்ச அந்த ஆசிரியரும் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாணவனும் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி சார் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கே என்னுடைய தாய் தந்தையர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னடா பண்ணுறதுன்னு அன்னிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்கூலில் உங்ககிட்ட கேட்க முடியல, எனக்கு ரொம்பவே அது பயமாகவே இருந்தது. ஆனாலும் என்னுடைய வருத்தம் வந்து என் மனசுலயே இருந்தது. ஆனா நான் இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறேன், அதற்கான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு அடியோடு நின்றுடுச்சு. அப்படி தோணும் போதெல்லாம் அந்த நம்ம பண்ணோம் இல்லையா, நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் நினச்சி பார்த்துப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னுடைய மனநிலையை பற்றி நான் நினச்சி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னிருக்காரு. இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் அன்றைக்கே உணர்ந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேங்க் மேனேஜரும் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க, செய்கிற தப்பை உணர்ந்து அதுக்காக மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே உயர்ந்த ஒரு குணம். அந்த குணம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது. இப்போ யாருக்கும் அதாவது இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கிறவங்களை நினச்சி பார்க்கும்போது, அது வந்து என்கிட்ட படித்த மாணவனாக நீங்கள் அப்படி இருக்கிறத நான் நினச்சி பார்க்கும்போது நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன் அப்படின்னு வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாணவன் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் அன்னைக்கு பண்ண உதவி வந்து நான் என்றைக்குமே மறக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆசிரியர் அப்படின்றது வந்து மாணவனுக்கு பாடம் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல குடிமகனாக மாற்றுறதும் தான் வந்து ஆசிரியரோட வேலை அப்படின்னும் வந்து நம்மளுடைய ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் அன்னைக்கு வந்து இதுதான் வந்து நினச்சேன். ஸோ உண்மையை சொல்லி உன்னுடைய சரிவுக்கு வந்து நான் காரணமாக இருக்க விரும்பலை, ஆனால் அந்த இடத்துல வந்து அதை நான் மறைச்சிட்டு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால தான் வந்து நான் அப்படி பண்ணேன். ஆனால் நான் அன்னைக்கு நினச்சது வந்து சரின்னு நீ வந்து இன்றைக்கி நிரூபிச்சிட்டப்பா. நல்லா படித்து ஒரு பெரிய பதவிக்கு வந்து நீ வந்திருக்க, செஞ்ச தப்பை சொல்லி என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்ட, என்னுடைய மாணவன் வந்து ஒரு ஒழுக்க சீலன் அப்படின்றத நான் இப்போ நினைக்கும் போதும் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோடு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அந்த ஆசிரியர். இதில் வந்து ஒரு குரல் வந்து வெளிப்படுது, அதாவது பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்ற ஒரு குரல் தான் வந்து இந்த கதைக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ நம்மை விட வளர்ந்து விட்டானே அப்படின்ட்டு பொறாமைப்படாதவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் மட்டும்தான் அப்படின்றது வந்து இந்த கதைக்கும் வந்து நமக்கு வந்து பொருத்தமாகவும் இருக்குது. இப்போ இந்த கதையோட இன்னொரு ஒரு குட்டி கதையும் வந்து அடுத்தது உங்களுக்காக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்,

0: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்க்க காத்திருக்கிறது எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணத்தில் நம்மோடு இணைகிறார் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் இரா வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமை பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் சரியா 10:47. இன்னைக்கு ஆசிரியர் தினம். ஸோ அதனை பற்றிய ஒரு கதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு கேட்டோம். கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய கதையை வந்து கேட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இன்னொரு கதை, அதாவது சின்ன கதை, கதைன்னு சொல்கிறத விட ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து அவருடைய மகனுக்கு வந்து, அதாவது அவர் மகனை எப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மகனோட பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தாராம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர் மட்டுமல்ல, ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகன் அல்லது மகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் அப்படின்றத வந்து இந்த கடிதம் வந்து நிரூபிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு நண்பன் உண்டு அப்படின்னு கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற $1 இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் அது வந்து 5 பவுனை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவங்களுடைய ஆசிரியருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காராம். தோற்கவும் கற்றுக் கொடுங்கள், வெற்றியின் மகிழ்ச்சியையும் உணர்த்துங்கள். உங்களால் முடிந்தால் பொறாமை குணம் வராமல் தடுக்கவும் அமைதியான சிரிப்பின் ரகசியத்தையும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் வானத்து பறவைகளையும் வெயிலில் சுற்றும் வண்டுகளையும் பசுமையான மலைப்பகுதியில் இருக்கும் பூவையும் ரசிக்க நேரம் கொடுங்கள். ஏமாற்றுவதை விட தோற்று போவது எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்றதையும் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறான பாதையில் செல்லாமல் இருக்க எல்லோருடைய கருத்தையும் கேட்க கற்றுக் கொடுங்கள். அதே சமயம் கேட்டது அவ்வளவையும் உண்மை எனும் துணியால் வடிகட்டி நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். கண்ணீர் சிந்துவதில் வெட்கப்பட வேண்டியதில்லை என்றும் சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவங்களுடைய மகனை வந்து இப்படிலாம் வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய பள்ளி ஆசிரியருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த திரைப்படத்துலேருந்து தான் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் சரியா 10:51. இப்போ நம்மளுடைய விவத் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் இன்னைக்கு நம்மளுடைய கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சிக்கு மேட்டுப்படி கண்ணன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரிராம் அவங்க தேனியிலிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா, சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து நம்மளுடைய அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவருடைய கதை வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து மேசில் இருக்கவும் வைத்தது பாடல்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மகுடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா வந்து சிறிய கதைகள் தான், ஆனால் சிந்திக்க வைத்த கதைகளாக வந்து இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கமலா வருதன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் வனஞ்சாமணலி பெரியசை கடை ஜெயக்குமார்,

அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரும்பாக்கம் வனஜா அவங்க வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரஃபாத் சஹாப் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து சையத் பாய் மன்சூரி அசாத், அடுத்தது வந்து ஃபிர்சா முஸ்கான், நஹ்மா நஸ் மன்சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பட்ட தயாளன் அவர்களும் அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்களுக்கு வந்து ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் ஒழித்த பாடல் வந்து ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம், இளமை அறிய கதையும் இன்னிசை பொழியும் கானமும் இன்குரலின் அறிவிப்பும் வளமையும் இனிய பண்பலை நிகழ்ச்சியும் இனிதே வரும் என நம்புகிறோம், இனி ஞாபகம் வருதே பாடல் இதயத்தில் நுழைந்த தேன் சுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் அவங்களும் வந்து நல்ல கதையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லியே முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரணி சம்புவராய நல்லூர் அர்ஜுனன் அவங்களும் பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் பாபு திருப்பத்தூர்லேருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேயர் ஓகே, நம்மளுடைய இந்த நேயர்கள் எல்லாமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடல் தான் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் இது. உடன் பாடியிருக்கிறார் கானா பாலச்சந்தர்.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தலைமுறைகளை செதுக்கும் சிற்பிகள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் ப. ஜெய கணேஷ் அவர்கள். ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்காக. முனைவர் ப. ஜெய கணேஷ் அவர்கள் தமிழ் ஆய்வுக்களத்துல நன்கு அறியப்பட்டவர். தமிழ் இலக்கணம் பதிப்பு அகராதி உரை தொடர்பாக 7 ஆய்வு நூல்களை வெளியிட்டுள்ளார். இது தவிர தமிழ் ஆய்வு உலகிற்கு பயன்படும் வகையில் பதிப்பாசிரியராக இருந்து 5 நூல்களை வெளியிட்டுள்ளார். தமிழ் யாப்பிலக்கண உரை வரலாறு எனும் இவருடைய நூல் இக்களத்தில் சிறந்த நூலாக பல அறிஞர்களாலும் பாராட்டு பெற்றுள்ளது. இந்த நூலிற்காக 2015 ஆண்டில் மேனால் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களின் கைகளால் 1,00,000 தொகையுடன் இளம் ஆய்வறிஞர் விருது பெற்றுள்ளார். இச்சிறப்புமிக்க விருதுடன் நெய்வேலி புத்தக கண்காட்சி விருது, தமிழ் பேராய இளம் ஆய்வறிஞர் விருது, குரல் நெறிக்காவலர் விருது,

0: முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளை இவரது ஆய்விற்காக பெற்றுள்ளார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் வெளியிட்ட 46 நூல்களுக்கான பிரெயில் திட்டத்தில் புற வல்லுநராக செயல்பட்டுள்ளார். 2023 ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இத்தொகுதிகள் வெளியிடப்பட்டன. இவரது பல ஆய்வுக் கட்டுரைகள் தமிழ் சார்ந்த தரமான ஆய்வுதல்களில் வெளிவந்துள்ளன. செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சாகித்ய அகாடமி ஆகியவற்றோடு தமிழகத்தின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய கருத்தரங்கம், பயிலரங்கம், ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவற்றில் வல்லுநராக கலந்து கொண்டு தம் ஆய்வுகளிலிருந்தும் பல்வேறு உரைகளை வழங்கி வருகிறார். 2023 ஆண்டு சிங்கப்பூர் கல்வி அமைச்சகம் ஒருங்கிணைந்த ஒரு நாள் பயிலரங்கில் அங்குள்ள பாடத்திட்ட குழுவிற்கு உரை வழங்கியுள்ளார். 2016 ஆண்டு தமிழ் ஆசிரியர் பயிற்சிக்காக சுவிட்சர்லாந்திற்கும், 2019 ஆண்டு பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டிற்காக ஆஸ்திரேலியா சிட்னிக்கும் சென்று தம் ஆய்வு சார்ந்த சிந்தனைகளை வழங்கியுள்ளார். இவரின் கவிதைகளில் 8 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நெறியாளராக செயல்பட்டுள்ளார். தொடர்ச்சியான இவரின் செயல்பாடுகள் தமிழ் ஆராய்ச்சிக்கு வளம் சேர்ப்பதோடு இளம் ஆய்வு தலைமுறையை நம்பிக்கையோடு தமிழ் ஆய்வுலகில் பயணிக்கவும் உந்து சக்தியாக அமைகிறது. நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முனைவர் மா கணேஷ் அவர்கள் நம்ம கூட பேச போறாங்க. எஸ் சார், வணக்கம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு.
1: வணக்கம் வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. உண்மையிலுமே ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து தமிழின் மீது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, அதாவது எதனால உங்களுக்கு அந்த தமிழ் மீது தீராத காதல்?
1: தமிழ்னா யாருக்குதான் பிடிக்காது. நமக்கு வந்து நான் படித்த கல்லூரி ரொம்ப முதன்மை காரணம். நான் வந்து மயிலம் தமிழ் கல்லூரியில படித்த காலத்திலேயே அங்க நடத்தின பேராசிரியர்கள் தமிழ் மேல எனக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அந்தந்த துறையில ரொம்ப புலமையுடையவளா இருப்பாங்க பேராசிரியர்கள். அவ்வளவு சிறப்பா அவங்க வந்து அந்த பாடத்தை நடத்தினுடைய விளைவு எனக்கு தமிழ் மேல ஒரு ஈடுபாடு வருவதற்கான அடிப்படை காரணம். தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே 1வதுல இருந்து 12வது வரைக்கும் படிப்போம், பிடிக்கும். அதனால அந்த கல்லூரிக்கு வந்த பிறகு தனியா தமிழ்ல நம்ம படிக்கிறப்ப தமிழ்ல எவ்வளவு வளங்கள், எவ்வளவு செல்வங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்றப்ப உண்மையிலேயே இந்த தமிழை நம்ம தொடர்ச்சியா படிக்கிறது வழியா நாம நல்லா இருப்போம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த ஆர்வத்தினால்தான் நான் வந்து தமிழ் படிக்கிறோம், தொடர்ச்சியா நம்ம அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வர காரணமா இருக்கு.
0: ரொம்ப நன்றி சார். அதாவது கல்வியின் தரத்தை உயர்த்துவது பாடத்திட்டம் மட்டுமல்ல, அதை உயிர்ப்புடன் கற்றுத்தரும் ஆசிரியரின் அர்ப்பணிப்பு அப்படிங்கறது உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா, ஒவ்வொருத்தருமே அவ்வளவு சிறப்பா நடத்தின பாடங்கள் தான் உண்மையிலுமே உயிர்ப்போட கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தமிழ நான் இவ்வளவு தூரம் நேசிப்பதற்கான காரணம் அன்றைக்கு அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த அந்த கல்வி தான் அப்படிங்கிற எந்த மாற்றத்திற்கும் கிடையாது.
0: ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கும் வந்து இந்த தமிழ் மேல தீவிர ஆராய்ச்சியில மாணவர்கள் மாணவிகள் வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களே வந்து எந்தெந்த தமிழ்ல எந்தெந்த துறைகள்ல அதாவது முக்கியமா கவனம் செலுத்த வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
1: தமிழ் வந்து நீங்க எல்லா துறையும் தொடர்புடைய ஒரு முக்கியமான துறை. நீங்க வந்து தமிழ வணிகவியலோட இணைக்கலாம், தமிழ கண்ணெண்ணியலோட இணைக்கலாம், இப்படி தமிழ வந்து நீங்க காட்சி தொடர்பிகளோட இணைக்கலாம், இப்படி நீங்க எல்லா துறையோடையும் தமிழ் இணைக்கலாம். தமிழ் அது மட்டுமல்ல நாட்டுப்புறவியலோட நீங்க இணைக்க முடியும். இப்படி எல்லா துறைகளோடையும் நீங்க தமிழ் இணைத்து நீங்க செய்ய முடியும். தமிழ் ஆய்வுகளை தனியா செய்யறது அப்படின்றது ஒரு பக்கம், அதுல இருக்கக்கூடிய இலக்கண ஆய்வு, இலக்கிய ஆய்வு, அது தவிர கவிதைகள் குறித்த ஆய்வு, புதினங்கள் குறித்த ஆய்வு, சிறுகதைகள் குறித்த ஆய்வு, நீங்க தனித்தனியா ஒரு பக்கம் செய்யறதை தாண்டி தமிழ் இன்னொரு துறையோடு எப்படி இணைந்திருக்கிறது, அது எப்படி பல்வேறு பங்களிப்புகளை அந்த துறைக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்பவே இப்ப நம்ம கணினி தமிழ்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு காலகட்டத்துல கணினி தமிழ் அவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்குன்றப்ப தமிழ் வழியாக அதுல தொடர்ச்சியாக பல்வேறு அறிஞர்கள் பணி செய்யறாங்க. அந்த பணிகள் எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து நம்ம என்ன செய்யணும், நீங்க வந்து எழுத்துப்பிழை குறித்து எப்படி தமிழ்ல வந்து கணினியோட செயல்படுத்துறது அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வர்றாங்க. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளோடு நம்ம இணைந்து செய்யும் போது தமிழை உண்மையிலேயே ஒரு உலகறியே செய்ய முடியும் அப்படின்றதுக்கான உதாரணமாக பிற துறைகளோடு இணைந்து செயல்படுதல் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு பணி செய்யும். அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப நிறைய பேர் நடத்திக்கிறாங்க, இலக்கணத்துல ஆய்வு செஞ்சு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க, என் சங்கதிக்கு தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இல்ல, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் கொட்டி கிடக்கின்றன. இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆய்வுகள் எவை, இனிமேல் செய்யப்பட வேண்டிய எவை அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆய்வாளர்கள் சேர்த்திருக்கிற பட்சத்துல தமக்கான ஒரு தனி பாணியை அவர்கள் அந்த ஆய்வுக்குள்ள உருவாக்க முடியும். எனக்கு என்னுடைய ஆய்வு தலைப்புல எடுத்தப்ப தமிழ் யாப்பிலக்கண உரைகள் குறித்து இதற்கு ஆய்வு செய்யல, அப்ப அது தொடர்பாக ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேராசிரியரோடு என் மணிகண்டன் ஐயாவுடைய கலந்து பேசுறப்பதான் ஐயா சொன்னாங்க, இதை நீங்க செய்யுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப நான் அதை முன்னெடுத்து

0: செஞ்சதுனால இன்னைக்கு இந்த பேர். அப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கன்னா நல்ல பேரும் ஓடும், அவங்களுக்கும் கிடைக்கும், நல்ல விருதுகளும் கிடைக்கும். நிச்சயமா.
1: தேங்க்யூ சார். நேர்களே தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இல்லைன்னா தவிப்பேன். சொல்றேன், ஏழு இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்ட இருப்பது ஒன் லைஃப்.

0: life. எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: முனைவர் ப. ஜெய் கணேஷ் அவர்கள், ஒரு ஆசிரியர் அறிவை வழங்குபவர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் சிந்தனையையும் சமூகத்தின் எதிர்காலத்தையும் வடிவமைப்பவர் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டுதான் ப. ஜெய் கணேஷ் அவர்கள். சோ அவங்க கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த கேள்வி சார், நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல கம்ப்யூட்டர்ல வந்து சில எழுத்து பிள்ளைகள்

0: அதை எப்படி பண்றதுங்கிறத பத்தி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில இந்த தமிழ் இலக்கியத்துக்கு ஆய்வு செய்வதுல இன்றைய தொழில்நுட்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
1: நிச்சயமா இன்னைக்கு தொழில்நுட்பம் தமிழுடைய ஆய்வுகளை அடுத்த கட்டத்துக்கு நம்மளால கொண்டு போறது பெரிய
0: சவாலா இருக்கு.
1: அதாவது முன்னாடியெல்லாம் நம்ம நூலகத்துக்கு போய் நூல்களை தேடி எடுத்து படித்து வாசிக்கிறது அப்படின்றது ஒரு மரபு. இன்றைக்கும் அந்த நூல்களை வாசிக்கிற கிடைக்கிற மகிழ்ச்சியை வேற எதுலையுமே இல்லை. ஆனா இன்றைக்கு எங்கேயாவது நம்ம வெளியில பயணம் போறோம், வேற எங்கேயாவது போயிட்டே இருக்கிறப்ப படிக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய லைப்ரரி நமக்கு பயன்பாடுடையதா இருக்கு. கணினி வழியா நிறைய வந்து நம்ம வந்து மின் நூலகங்களை பயன்படுத்தி அது வழியா நூல்களை படிக்கிறது, உலகளாவிய நிலைகள்ல தரப்படுத்தப்பட்டுள்ள இந்த நூல்களை நூலகங்களை பயன்படுத்துறது அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நீங்க நூல்கள் அப்படின்றது நூலகத்துக்கு தேடி போகாம நீங்க நூல்களை உங்க கைபேசியிலேயே நீங்க பார்த்து படித்து உங்களுடைய ஆய்வுக்கான சான்றுகளை உலகளாவிய நிலையில தேட முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பயனுடையதா இருக்கும் அப்படின்றத சொல்லவே வேண்டியதில்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் தேடுறத விட பல்வேறு சொற்களுக்கு எங்கெல்லாம் வந்திருக்குது, ஒரு இலக்கியத்துல எந்தெந்த சொற்கள்லாம் வந்திருக்கு நம்ம தேடி போறப்ப கண்காணன் மாதிரியான தொடரடைவுகள் மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நம்ம கணினிக்குள்ள இருந்து பயன்படுத்த முடிகிறது. இப்ப சங்க காலத்துல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சொல் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சொல்லாராய்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் பயன்பாடு உடையதா இருக்கிறது. அப்ப நாம வந்து தரவுகளை தேடுவதற்கும் அது தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் உலகளாவிய நிலையில் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி தொழில்நுட்பம் இல்லாம இருந்துச்சு. இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்த பிறகு இவையெல்லாம் பயிற்று முடித்தாகிவிட்டது. இனிமேல் செய்ய வேண்டிய பணிகள் எவை, இன்னும் இந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவற்றை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதற்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய வரமாக இருக்கிறது. தமிழ் ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் நம்முடைய ஆய்வுகளை வளப்படுத்தினா தமிழுக்கு அது இன்னும் பெருமை சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
0: நீங்க படிக்கிற காலகட்டங்கள்ல, அதாவது நீங்க கல்லூரி படிக்கிற காலகட்டங்கள்ல இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்ல தொழில்நுட்பத்துல. நான் சொல்றேன் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆராய்ச்சிகள் உங்களுடைய அர்ப்பணிப்புகள் பணிகள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல முடியுமா?
1: இல்ல, எப்பயுமே நீங்க வந்து அந்தந்த காலகட்டத்துக்குரிய தொழில்நுட்பம் நூல்கள் நமக்கு கிடைக்குது. இப்ப கணினியெல்லாம் நமக்கு பயன்பாட்டுல வந்த பிறகு அதற்கான தகுதி சார்ந்த விஷயங்கள் பல நூல்களை உருவாக்குறது இதெல்லாமும் நாங்க செஞ்சிருக்கிறோம். அந்த சவால்களை அந்த காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். என்ன இப்ப வந்து நம்ம வந்து ஒரு நூலகத்துக்கு போறப்ப பல அரிய நூல்களை உலகளாவிய நிலையில தேடுறதுக்கு சில நூலகங்கள் உலகளாவிய நூலகங்கள் சொல்றதுக்கு நம்ம அங்கிருந்து சில முக்கியமான பதிப்புகளை பார்க்கறது, திருக்குறள் தொடர்பான பல்வேறு அரிய பதிப்புகள் நம்ம வந்து அங்கேயே பார்க்கறது, இதெல்லாம் நாங்க தேடி தேடி நிறைய நேரம் நூலகங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கட்டுரை எழுதுன சமயத்துல நான் 1 மாத காலம் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே வைத்து பல்வேறு தரவுகளை திரட்டி ஒரு ஆய்வு கட்டுரை எழுத முடிஞ்சது அப்படின்னா அதற்கு காரணம் தொழில்நுட்பம். அன்றைக்கு அந்த வசதிகள் இருந்திருந்தா இன்னும் கூடுதலா பல்வேறு பணிகளை என்னால செஞ்சிருக்க முடியும். அது ஒண்ணுதானே தவிர மற்றபடி நம்ம உழைப்பு எவ்வளவு செலுத்துறோமோ அதுக்கேற்ற பலன் தான் நமக்கு கிடைக்கும். அது எனக்கு அன்னைக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு. எனக்கு ஆசிரியர்கள் இருந்தாங்க, அவங்க நடத்துறதுதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது போல இன்னைக்கு நான் மாணவர்களை பாக்குறேன், தமிழ் ஆர்வம் அப்படின்றப்ப நீங்க தமிழ வெறும் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் சொல்லிக்கிட்டே போறது அப்படின்றது ஒரு தமிழாசனுடைய வேலை இல்லை. அதோட பல்வேறு செய்திகளை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை, வாழ்வியல் சூழல்களை, அறம் சார்ந்த செய்திகளை நீங்க சேர்த்து போதிக்கிறப்ப அந்த மாணவர்கள் உண்மையிலுமே ஆர்வம் அடைகிறாங்க. அதாவது, ஐயா தமிழுக்குள்ள இவ்வளவு செய்திகள் இருக்கா, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலீங்கய்யா, நாங்க பாடத்துக்கு நோக்கம் படிச்சுட்டு வந்தோம், ஆனா ஒரு பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய இத்தனை செய்திகளை நீங்க பேசுறப்ப எங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இளைய தமிழ்மை தயாராக இருக்கிறவர்கள் தமிழ் படிப்பதற்கு நம்ம எதிர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அடுத்த தலைமுறையில தமிழ் சார்ந்து நம்ம சொல்றவங்களை தமிழ் ஆயிரும் அப்படி ஆயிரும் எதுவுமே நடக்காது. அவங்க தயாரா இருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருந்தோம்னா அதே உற்சாக அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்பயும் நாங்க வந்து சில பேச்சு போட்டிகள் நடத்துறப்ப பாக்குறோம், எவ்வளவு திறமை எவ்வளவு ஆற்றல் தமிழ் படித்த மாணவர்கள் மட்டுமல்ல பொறியியல் மருத்துவம் சட்டம் அப்படி எத்தனை துறைகள் சார்ந்த மாணவர்கள் சிறப்பா பேசுறாங்க சிறப்பா எழுதுறாங்கன்றப்ப எதிர்கால தலைமுறை மாணவர்கள் நிச்சயம் சிறப்பா இருப்பாங்க. எந்த மாற்றத்தை இருந்தீங்க?
0: ஆசிரியர்கள் அறிவை மட்டும் உருவாக்குவதில்லை, எதிர்காலத்தையே உருவாக்குகிறார்கள். தொடர்ந்து பேசுவோம் நேர்களை, இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மீண்டும் பள்ளி

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும் இல்லையா. தமிழுக்காக உழைத்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான விருது லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் அவங்களுடைய ஆராய்ச்சிகளை, அவங்களுடைய கட்டுரைகளை, அவங்களுடைய உழைப்பை அவங்க வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நீங்க எப்பயுமே எதை செஞ்சாலும் தரமா செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அப்பதான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அதாவது நம்ம செய்யற பணிகள் அப்படின்றது சாதாரணமா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தலைப்பு நம்ம எடுத்து அதுக்கு ஆய்வு செய்யணும் அப்படின்னா கூட அதுல கிட்டத்தட்ட நீங்க பல ஆண்டு கால உழைப்பை செலுத்திருக்கீங்களா, அது சமூகத்துக்கு பயனுடையதா இருக்கா, புதிய பார்வை கொண்டதா இருக்கா, அல்லது செய்யப்பட்டதன் மீதான பல்வேறு விஷயங்களை புதுசா அது சிந்திச்சிருக்கா இப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை பாக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு நூல் எழுதுறப்போவோ ஒரு கட்டுரை எழுதுறப்போவோ நீங்க எவ்வளவு தரவுகளை சேகரிக்கிறீங்க, அதை எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பூர்வமா அணுகிறீங்க, புதிய சிந்தனைகளை உங்க கட்டுரைக்கு நீங்க கொண்டு வரீங்களா அப்படின்னா நீங்க பாக்குறப்பதான் அந்த நூலோ அந்த ஆய்வு கட்டுரையோ சிறந்ததா இருக்கும். நான் வந்து சில ஆய்வு கட்டுரைகளை எழுதுறப்ப பெரியவங்க ரொம்ப பெரிய பேராசிரியர்கள் மனமும் வந்து பாராட்டி இருக்கிறாங்க. புரிஞ்சீங்கன்னா இந்த இளம் வயதுல நான் ஆய்வு செஞ்ச காலத்துல எப்படி இவ்வளவு சிறப்பா ஒரு ஆய்வு கட்டுரை நீங்க நேர்த்தியா எழுதுறீங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், ஒரு ஆய்வு கட்டுரை அப்படின்றது நம்ம முதல் நாள் இரவுல எழுதி அடுத்த காலையில வெளியிடுறது கிடையாது. ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனா ஒரு பல மாத காலம் சிந்திக்கணும், அல்லது குறைந்தபட்சம் ஒரு மாதமா தான், குறைந்தபட்சம் ஒரு மாத காலமாவது நம்ம தலைப்புகளை யோசிச்சு அதுக்கு பிறகு அந்த கட்டுரையை எழுதுறப்ப உண்மையிலேயே அந்த கட்டுரை சீரும் சிறப்பமா இருக்கும். அப்ப நிறைய நூல்களை நம்ம படிக்கணும், நிறைய தொடர்ச்சியா வாசிப்புகளே இருக்கும். ஒரு ஆய்வு தொடர்பாக இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நீங்க சேகரிச்சு நீங்க அதை கட்டுரையா மாத்துறப்ப அதுக்கான பலன் கிடைக்கும். இப்ப எனக்கு இத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது காரணம் நான் வெளியிட்ட நூல்கள். என்னால வந்து சொல்காப்பியமா அப்படின்னு கேட்பாங்க, என்ன சொல்காப்பியத்தை போய் ஆய்வு செய்தீங்க இவ்வளவு கடினமானது, என்ன செய்யுங்க நீங்க வந்து சகலகம் தொடர்பா எப்படியா பண்றீங்க, எப்படி இவ்வளவு கடினமானது, என்ன எப்படி எடுத்து நீங்க செய்றீங்க அப்படின்னு. பொதுவா இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் அது வந்து கட்டப்பானதா இருக்கும், எனக்கு எப்போதும் இனிக்கும் இலக்கணம் தான் அது. அதனால சொல்காப்பியம் தொடர்பாகவும் மற்ற இலக்கண நூல்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியா ஆய்வு செய்யறப்ப இந்த கடினமான விஷயத்தை நீங்க எப்படி எளிமையா மாத்துறீங்க, விருப்பப்பட்ட எதுவா இருந்தாலும் அது எளிமையா தான் இருக்கும். அந்த அடிப்படையில நான் செஞ்ச ஆய்வுகளுக்கு எனக்கு அந்த விருதுகள் கிடைச்சது. அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க வைக்கிற கால் வைக்கிற அந்த துறையில நீங்க ஆழங்கள் படுங்க, புலமை அடைங்க, உங்களுக்கு அதுவான அந்த விருதுகள் வந்து சேரும் அப்படின்னு எந்த மாற்ற கருத்து.
1: உங்களுடைய உழைப்புக்கு விருதுகள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதோ, அடுத்த முயற்சிக்கு அடுத்த உங்களுடைய ஆய்விற்கு உந்துதல் தருதோ, அதே மாதிரி சிலரோட பாராட்டுகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே நிறைய செலவு பண்றோம், நம்மளுடைய நேரத்தை பல விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோட பாராட்டு அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது உங்களுடைய மனசுக்கு? சரி,
2: நிச்சயமா என்னுடைய நெறியாளர் தான், என்னோட நெறியாளர் முடிகின்றதை அவங்க பாராட்டப்படுத்து ரொம்ப முக்கியமானதாப்படும். ஏன்னா அவங்க வந்து பல நிலைகள்ல பல்வேறு சாதனைகளை செய்தவர்கள், பல விருதுகளை வாங்கினவங்க, குடியரசுத் தலைவர் விருது வரைக்கும் அவங்க தான் முன்னாடி வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஜெயகணேஷ் எனக்கு பிறகு இந்த விருதை நீங்க வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றபடி உழைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு காலத்துல எனக்கு சொன்னாங்க. நிச்சயங்க, ஏன்னா அதுக்கு தொடர்ச்சியா வேலை செய்வேன் நான் சொல்லியிருந்தேன். அதே போல அந்த குடியரசு தலைவர் விருதை நானும் வாங்கினேன். அப்ப ஐயா வந்து சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்க இந்த விருதை வாங்குவீங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க உழைப்ப செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரு வந்து ஒரு மாணவரை பாராட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போதுமே நமக்கு கிடைக்காது. நமக்கு நம்மளை வேற எத்தனையோ பேர் பாராட்டலாம், எத்தனையோ பேர் பகிழலாம்.

0: ஆனா அந்த குருவின் பாராட்டு தானே எப்பயுமே நமக்கு கிடைச்சது. அவர் வந்து ஆய்வு செஞ்ச காலத்துல பெருசா வந்து என்ன வேலை செஞ்சு போய் ஐயா அந்த நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அப்படிங்களா சரிங்க அப்படின்னு ஐயா. ஆனா ஒரு காலத்துக்கு பிறகு அந்த வேலைக்கான பலனை அனுபவிக்க அனுபவிக்க அறுவடை செய்ய செய்ய ஐயா கொடுத்த பாராட்டு அப்படின்றது சாதாரண விஷயம். நீங்க அவ்வளவு பாராட்டு இருக்கிறாங்க. அடுத்து உண்மையிலுமே சொன்னா எங்க அம்மாவுடைய பாராட்டு, ஏன்னா அம்மா தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை எனக்கு. அவங்க வந்து பரவாயில்லடா நல்லா செய்யறடா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கடா, ஒரு காலத்தெல்லாம் நீ படிப்பியான்னு நான் சந்தேகப்பட்டேன், ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பேரும் புகழோட நல்லா வர அப்படின்றப்ப அந்த பாராட்டு அதை விட ரொம்ப பெருமைக்குரியதா எனக்கு இருக்கும். ஐயாவுடைய பாராட்டம் அம்மாவுடைய பாராட்டம் எப்போதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள்.
1: தேங்க்யூ சார். நீங்க பல நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல வெளிநாட்டுல வாழ்ற நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: உண்மையிலங்க, அதாவது இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் ரெண்டு அடிப்படை நம்ம பார்க்கலாம் கேட்டு போறாங்க. தமிழ வந்து அந்த மண்ணில் விட்டக்கூடாத பேர்ல எல்லாருமே உறுதியா இருக்கிறாங்க. மொழி சார்ந்த அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியை எப்படியாவது கற்பிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல அதற்காக பல்வேறு சங்கங்கள் அமைக்கிறாங்க, தொடர்ச்சியா தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறாங்க. அது மட்டுமல்லாம தொடர்ச்சியா அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தன் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தராங்க. இப்படி பல நிலைகள்ல தமிழை வந்து கொண்டு போறாங்க. குறிப்பா தமிழுடைய பழைய மரபிலக்கியங்கள் திருக்குறளாகட்டும் சிலப்பதிகாரமாகட்டும் அதை இசையா அதை இசையா நாட்டியமா மாற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்படி கலைகளோடு இணைத்து தமிழை வந்து சொல்லிக் கொடுக்குற மரபு பல நிலைகள்ல நாம அங்கிருக்கக்கூடிய தமிழை எப்படி வளர்க்கிறாங்க அப்படின்றத நான் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன். இதெல்லாம் உண்மையிலுமே வந்து அதாவது இன்றைக்கு உலகளாவிய நிலையில தமிழை வந்து கேட்கக்கூடிய தமிழர்கள் கொண்டு போறப்பதான் நமக்கு வந்து பல நிலைகள்ல தமிழ் இன்னும் அப்படியே இருக்கும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ் பாதுகாக்கப்படும். அது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, உலகம் தழுவிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லை.
1: தேங்க்யூ சார். அதாவது அடுத்தது எனக்கு என்ன கேள்வினா, உலகத்துல வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தமிழர் அதாவது தாய் மொழிய வந்து மறந்துடக்கூடாது, அதுல கரெக்டா இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தொழிலுக்காக அவங்க வேலைக்காக இப்ப இருக்கிற ஒரு மோகம் என்னன்னா ஆங்கிலத்துல ஒரு புலமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. மேக்சிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிறவங்க இந்த தமிழை வந்து பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. நான் வந்து பரவலாக சொல்றக்கூடிய கருத்து இது. சோ அப்போ இங்க இருக்கிறவங்க இந்த தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஆங்கில புலமே நமக்கு சம்பாதிக்க பொருளாதாரத்துக்கு தேவைப்படுது, அதே நேரத்துல இந்த தமிழ் அவங்களுடைய தாய் மொழியையும் அவங்க வந்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அவங்க கிட்ட இருக்கணும் அந்த திறன். நீங்க எப்படி அவங்க மனசுல எப்படி நம்ம அதை பதிய வைக்கிறது, அதை எப்படி அவங்களுக்கு உணர வைக்கிறது?
0: இல்லைங்க, நான் சொல்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான். உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் அதுல மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த நாட்டுல இருந்த வரைக்கும் ஒண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்களுடைய பூர்வீகம் எது, அடுத்த உங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த தாய்மொழி தான் உங்களுடைய அடையாளம். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டா நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே வந்து. இத நான் என்ன சொல்றேன், தமிழ் படித்த பிறகுதான் தமிழை சரியா எழுதணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் எல்லாரும் விட்டுருந்தீங்க வந்து பொதுவா அத்தனை பேருக்கும். அதாவது அது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான படிப்பு என்பது மற்ற படிப்புகள், ஆனா அடிப்படையில அந்த தமிழை இத்தனை நூற்றாண்டுகள் கடத்தி கொண்டு வந்து பெரியவங்க நம்ம கிட்ட பத்திரமா சேர்த்திருக்கிறாங்க. சுதாப்பியர் தொடங்கி, திருவள்ளுவர் தொடங்கி, இளங்கோவடிகள் தொடங்கி, நமக்கு நம்பர் தொடங்கி, எத்தனை பக்த இலக்கியங்கள் தொடங்கி அத்தனை பேரும் கொண்டு வந்து பத்திரமா நம்ம கிட்ட சேர்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தமிழை அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாதுகாப்பா கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமா நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே இந்த தமிழ் அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா போறோம். அதுக்கு குறிப்பா நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஆங்கில வழி படிப்பு படிக்கும் போது ஒரு பாடமா தமிழை படிக்கிறாங்க, அதையும் படிக்கிறாங்க மதிப்பெண் நோக்கில, அதுவும் மதிப்பெண் நோக்கில் அணுகும் போது இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமா அப்படின்னு என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன்னா, மதிப்பெண் நோக்கம் நீங்க பாக்காதீங்க, அதை உங்க உணர்வு நோக்கில் அணுகுங்க. உண்மையிலேயே தமிழை உயிராய் நினைச்சு வாழ்ந்த பல பெரியவங்களை பாருங்க, இந்த மொழிய உங்க பிள்ளைகளுக்கு சரியா சொல்லிக் கொடுங்க, சரியா எழுத வைங்க, சரியா படிக்க வைங்க. அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்தி கொடுக்கிறப்ப இத்தனை நூற்றாண்டின் தொடர்ச்சி அறுபடாமல் இருக்கும் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்ல. தயவு செய்து இந்த கோரிக்கையை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த தலைமுறைக்கு பிழையில்லாமல் எழுதவும் பிழையில்லாமல் பேசவும் கற்றுக் கொடுங்கள். அடுத்த தலைமுறை பலமாக சிறப்பாக இருக்கும், தமிழும் சிறப்பாக பயணிக்கும்.
1: ஒரு ஆசிரியர் அறிவை வழங்குபவர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் சிந்தனை

0: சமூகத்தின் எதிர்காலத்தையும் வடிவமைப்பவர். எஸ் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க தலைமுறைகளை சேர்த்துக்கும் சிற்பிகள் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment.

0: nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஜெய் கணேஷ் அவர்கள் வாங்க பேசலாம் தொடர்ந்து. சரித்தது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கணம், உரைநடை, கவிதை, கட்டுரை, பல விஷயங்களும் நீங்க தமிழ்ல பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப கவிதைக்கு வந்துடலாம். உங்களுக்கு எப்படி இந்த கவிதை எழுதுவதில் ஆர்வம்? ஏன்னா நீங்க எழுதிய 8 கவிதைகளை வந்து சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கவிதை பக்கமும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த லெவலுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து உங்க கவிதை வெளியிடுற லெவலுக்கு இருக்கு அப்படின்னா, எதனால் கவிதை மேல் ஒரு மோகம்?
1: நிச்சயமாங்க, அதாவது தமிழுடைய அடிநாதமே கவிதை தான். மரபு கவிதை தொடங்கி இன்றைக்கு புது கவிதை, நவீன கவிதை அப்படி பயணிச்சே இருந்து, அப்ப நான் ஒரு 98 தமிழ் கவிதைகளை 1998 தமிழ் கவிதைகளை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஏராளமான கவிதை தொடர்ச்சியா வாசிச்சே இருந்திருக்கிறேன். தொடக்கத்துலாம் கவிதை எழுதுறப்ப நமக்கு ரொம்ப எளிமையான கவிதைகளா அது வரும், வந்து சாதாரணமா தெரியும். அப்ப நம்ம எழுதுறது கவிதை தானா அப்படின்ற சந்தேகம் கொடுக்கும். அப்ப ஒரு கடந்த 2014-15 எனக்கு வந்து இந்த மாதிரி கவிதை எழுத வேண்டும் அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய சில முக்கியமானவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏன் கவிதை எழுத மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, எழுதுங்க அப்படின்னு தூண்டிட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் தெரியல, சரி நம்ம தான் இவ்வளவு காலமா இந்த நூல் பார்த்திருக்கே, நம்மளால ஏன் கவிதை எழுத முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை எழுதி அப்படிங்கிற பகிர ஆரம்பித்தேன். நல்லா இருக்கேன், உங்களுக்கு மொழிநடை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இத்தனை ஆண்டுகால அனுபவத்தை நம்ம ஏன் கவிதையை மாற்றக்கூடாது, நம்ம வாழ்வியல் புத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு கவிதையா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுல நான் வந்து ஒரு 200-220 கவிதைகள் எழுதி முடிச்சு அது ஒரு நூலாகவும் வெளியிட்டேன். மஞ்சள் நீளம் பாயச்செல்வியம் அப்படின்ற தலைப்புல வெளியிட்டேன். பரவலாக தமிழகத்தில் பல்வேறு ஆளுமையில் அந்த கவிதை, அந்த கவிதைகள் போய் கேட்டு பலரும் பாராட்டினாங்க. அப்பதான் நினைச்சேன், நாம ஒரு வேலையை செய்யறதுதான் தயங்குறோம், ஆனா நம்ம கிட்ட தொடர்ச்சியான முயற்சிகளை வச்சோம்னா அதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றப்பதான் இந்த கவிதை நூல் உருவாச்சு. நமக்கும் கவிதை எழுத வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப நம்ம ஆரம்பிக்கணும் அப்பத்துல இருந்து எனக்கு கவிதைகள் வர ஆரம்பிச்சாங்க. அதாவது கவிதைகள் அப்படின்றது எளிமையான கவிதைகள், இன்னும் கொஞ்சம் வலுவான கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் வந்து வலுவான கவிதைகளா நவீன கவிதைகள் நோக்கில எழுத ஆரம்பிச்சத விளைவு அந்த கவிதைகள் இன்னும் கொஞ்சம் பரவலா போய் கேட்டுக்கணும். எனக்கு சுப்பிக்கக்கூடிய மனிதர்கள் உணர்ச்சிகள் உணர்வுகள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நான் ஒரு கவிதை நூலாக வெளியிட்டப்ப பெருமை. அதுக்கு பிறகு இன்னொரு கவிதை நூலையும் 2019 வெளியிட்டேன். அப்பதான் சாகித்ய அகாடமியில இருந்து இந்த நூலை தொகுத்த பேராசிரியர் தமிழ்வனையா சொன்னாரு, உங்க கவிதைகள் தனித்துவமா இருக்கு கொஞ்சம், நான் வந்து இந்த 8 கவிதைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன், நான் வந்து இந்த தொகுதியை நான் உருவாக்குறேன், அதுக்கு உங்களுடைய கவிதைகளை எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. ஏன் தாராளமாக ஐயா அப்படின்னு அந்த 8 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஆங்கில செய்தி மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தொகுப்பு வெளிநந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே என்னுடைய 8 கவிதைகள் மொழிபெயர்ப்பா இருக்கின்றன அப்படின்றப்ப உங்களுமே எனக்கு பெரிய பெருமைங்க. தமிழ்ல எல்லாருக்கும் வந்து ஆய்வாளராக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூடுதல் பெருமை என்னன்னா படைப்பாளியா இருக்கிறது அப்படின்ற ஒரு பெருமைங்க. கபிலர், ஔவையார், பரணர், எத்தனை எத்தனை கவிஞர்கள் தமிழ் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிறாங்க. அந்த திசையில நம்மளோட ஒரு சிதறலா ஒரு சின்ன துளியா ஒரு கவிதைகள் இருக்கணும், சில கவிதைகள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற விரைவு இந்த கவிதை பயணமும் ஆர்வமும் அதற்கான வெற்றியுங்க.
0: எஸ் சார், இப்போ கவிதை எழுதுற அந்த கவிஞர்கள்னாலே அதிகமான அவங்க கிட்ட ரசனை உள்ளவங்க தான் அந்த கவிதை பக்கம் எல்லாம் போவாங்க. அப்போ சார் வந்து அதிகமா ரசிக்கிறது எதை எதை ரசிச்சு உங்களுடைய கவிதைகள் இருக்கும்?
1: பெரும்பாலும் இயற்கையை ரசிச்சு நான் சில கவிதைகள் எழுதிருக்கேன். மனித உணர்வுகள் குறித்த கவிதைகள் தான் எனக்கு வந்து. மஞ்சள் நீளம் மாயத்திரியம் அப்படின்னு அந்த கவிதை தான். அந்த இறையன் பையா கூட ஒரு முறை ஒரு பத்திரிகையில ஒரு 2 கவிதைகளை எடுத்து அவர் ஒரு கவிதையுடைய சில அடிகளை எடுத்து போட்டு நான் ரசித்த கவிதைகள் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. அதாவது என்னடா இவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொன்னப்ப, பரவாயில்ல எங்கெங்க இருந்து நம்ம கவிதைகளை ரசிப்பதற்கான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்ப எனக்கு மேலுமே மகிழ்ச்சியா இருந்துச்சு. வந்து ஒரு பலியாடுன்னு ஒரு கவிதை, அந்த கவிதையில வந்து ஒரு ஆடு வந்து அந்த பலி பீடத்துல இருந்து தப்பிச்சு அதை சொல்லி குடிச்சு ஓடும். ஆட்டா குத்தம், ஆட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆடை அவுத்து விடுவாங்க. அப்ப நான் எழுதுன எல்லா தந்திரங்களும் தெரிந்த ஆடாய் அந்த ஆடு துள்ளி குதித்து எதிர் வந்த லாரியில் சிக்கி உயிர் மறித்தது அப்படின்னு அந்த கவிதையை எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே வந்து. அப்ப ஒரு ஒரு இந்தியல் முடிவு துன்பியல் முடிவுன்னு இருக்கும். இந்த கவிதையில நான் என்ன முடிவை கொடுக்குறப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு துன்பியல் முடிவா இருக்கணும்னு சில நேரத்தில் தோணுச்சு. அதனால அந்த நான் எழுதுனேங்க அப்படின்னேன். ஆனா பரவலா பாராட்டப்பட்ட கவிதை கூட இந்த வெளிநாடு கவிதை தான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கவிதையை கவிதையா பார்க்கல, ஆடோட மட்டும் பார்க்கல, அந்த இடத்துல அவங்க அவங்கள ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டாங்க. பாருங்க

0: நம்ம எங்கேயாவது அடிவாகணும், இந்த இடத்துல தப்பிச்சா அந்த இடத்த போய் மாட்டிக்கிறோம், அந்த இடத்துல தப்பிச்சா இன்னொரு போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த குறுக்கம் அந்த கவிதையை ரொம்ப பரவலான கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து கவிதைன்றது நேரடி பொருள் மட்டுமல்ல, யார் வார்த்தைகள் படிக்கிறாரோ அவரோட தொடர்புடையதா மாறிடும். அப்படிதான் அந்த கவிதைகள் அர்த்தம் மாறி போய் பலருக்கும் அது குறித்த கவிதையா மாறுது.
1: தேங்க்யூ சார். அதாவது நீங்க எப்படின்னா இயற்கையை மட்டும் ரசிக்கல, மனித உணர்வுகளை மட்டும் ரசிக்கல, ஒவ்வொரு உயிரினத்தோட உணர்வுகளையும் நீங்க வந்து ரசனையா எடுத்து எழுதுறீங்க. மனிதர்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஏன்னா நீங்க அந்த பலியாடுகளை பத்தி சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ சார். பல்வேறு தொலைக்காட்சிகள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி நீங்க பகிர்ந்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதை எப்படி நீங்க கரெக்டா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அத சரியா பயன்படுத்துறீங்கல்ல, அந்த நுணுக்கம் எப்படி அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: நிச்சயமா, நான் வந்து தொலைக்காட்சியில நிகழ்ச்சி பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு குறுகி தொலைக்காட்சி நமக்கு கிடைச்சது. அப்ப மாணவர்களுக்கு தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டா தமிழை வந்து எப்படி வந்து அவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம். அப்ப கல்லூரி மாணவர்களுக்காக போட்டியா அதை நடத்தினாங்க. வந்து ஒரு நேர்மறை நிகழ்ச்சி, நான் வந்து பின்னாடி வந்து அந்த ஸ்கிரிப்ட் அதான் ஒர்க் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்கிரிப்ட தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் போனேன். ஆனா இப்ப என்ன சொன்னாங்கன்னா, நேரலை நிகழ்ச்சி ஒன்றரை மணி நேரம், இதை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் யாரோ ஒருத்தர் பண்றதை விட ஒரு தமிழ் ஆளுமையா தமிழ் ஆசிரியரா இருக்கிற விருது வாங்க நீங்க பண்ணிக்கிற நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனா அதுல என்ன நகைச்சுவைனா, முதல் நிகழ்ச்சி எல்லாம் பண்றப்ப ரொம்ப பயந்து தான் நான் பண்ணேன். அப்பதான் சொன்னாங்க, ஏன் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, நல்லா பண்ணுங்க, சிறப்பா செய்யும், உங்களால முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஏற்பது நான் அதுல இருந்து செய்ய ஆரம்பித்தேன். இரண்டாவது நிகழ்ச்சி வந்து நான் இனியும் தயார்படுத்தினேன். எனக்கு தொலைக்காட்சி புதிய செய்யறது வந்து அப்ப தயார் பண்ண, நம்ம தமிழ் நம்மளை பாதுகாக்கும், நம்ம தமிழ் நம்மளை விட்டுக் கொடுக்காது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி உறுதியா போய் நின்னேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 90 நிகழ்ச்சிகளை நாங்க வந்து நகரம் அப்படின்ற பேர்லையும் தமிழோடு விளையாடுறதுக்கு பேர்லையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான அனுபவம். இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா நாங்க வந்து நிறைய காணொலிகள் நிறைய பின்பற்றுவோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தொலைக்காட்சி அனுபவம் தான் இன்றைக்கு என்னை வந்து இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கேன். பெரிய தருமைங்க.
1: தேங்க்யூ சார். நீங்களே தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நிகழ்ச்சி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம்ம 102.3 விவத் பாரதி தமிழ சம்பில் நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஜெய கணேஷ் அவர்கள் இருக்காங்க. அங்க தொடர்ந்து பேசலாம். சரி, நீங்க ஊடகத்துறையிலையும் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி, இந்த ஊடகத்துறையில வந்து தமிழ் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு செல்வதுல அவங்க ஆர்வமா இருக்காங்க, அவங்க பணியை கரெக்டா பண்றாங்களா, இல்ல இதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களா? ஒரு பார்வையாளரா, ஒரு பங்கேற்பாளரா, அதே நேரத்துல நிகழ்ச்சி தயாரிப்பாளரா, நிகழ்ச்சியை நடத்துற ஒரு தொகுப்பாளரா, இப்படி பல்வேறு பட்டங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போலாம். அதனால நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வை வந்து ரொம்ப விசாலமான பார்வை, உங்களுக்கு இதுல அனுபவம் அதிகம் அப்படிங்கறதுனால நீங்க சொன்னா அதை அப்படியே நாங்க எடுத்துப்போம்.
0: தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் சார்ந்த பார்வையில இருந்தும் இப்படியான நிகழ்ச்சிகளை நம்ம காமிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்க உருவாக ஆரம்பிக்கணும். அதாவது ரெண்டு பக்கமும் அது வந்து நடந்தாதான் அது வெற்றி அடையும் நிகழ்ச்சி வந்து. அப்ப புதிய புதிய வகையிலான நிகழ்ச்சிகளை தமிழ் சார்பாக, தமிழ் தொடர்பாக, இலக்கியம் சார்ந்தோ, மற்ற இலக்கியம் தொடர்பாக வரலாறு சார்ந்தோ, இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்ப வந்து ராஜராஜ சோழன் குறித்தோ மற்றவர்கள் தொடர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கால

0: எப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால தொழில்நுட்ப காட்சி அமைப்புகளோட இன்னும் கூட அழகாக மாற்றி தொலைக்காட்சி வழியா வழங்கும் போது அது பரவலா போய் சேரும் அப்படின்னு நம்புற வந்து. அதாவது இப்ப வந்து நம்ம ஒரு பொன்னியின் செல்வன் திரைப்படம் தான் பாக்குறோம், ஒரு புதிய காட்சிகள் அது வெளியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது போல காட்சி அமைப்புகள்ல நம்ம ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுக்குறப்ப இன்றைக்கு காலகட்டத்துக்கு தமிழ் இலக்கியங்கள் இப்ப வந்து கிரீக்ல இருந்து ஒடிசி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது பயங்கரமா போகுது, பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சதா மாறுது. ராமாயணம் எடுக்கிறாங்க நீங்க பரவலா போகுது. அது போல சிலப்பதிகார காப்பியத்தையும் மணிமேகலை காப்பியத்தையும் இன்றைக்கு நம்ம காட்சி வடிவங்கள்ல நவீனத்தன்மையோடு பாடுபடுத்தி கொடுக்குறப்ப நிச்சயமா அது பரவலா போய் சேரும். அது என்னான கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தான், இப்ப ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தான். ஆனாலும் ஏன் பிடிக்குது அப்படின்னா காட்சி அமைப்புகளை அழகா கொடுக்குறாங்க. அது போல இந்த பழைய காப்பியங்களை, பழைய இலக்கியங்களை, சங்க கவிதைகளை நவீன காட்சிக்கு உட்படுத்தி தொலைக்காட்சிகள் வழங்கும் போது அவ்வளவு அற்புதமா பலரும் ரசிக்கிறதா அது மாறும் அப்படிங்கிறது.
1: நீங்க வேலை, படிப்பு, ஆராய்ச்சி எல்லாமே இதை பத்தியே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச தமிழ் நூல் அப்படின்னா எது சார்?
0: எனக்கு எப்படிங்க தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும், முதல் இலக்கண ஆசான் அப்படின்னு இந்த மொழிய. ஏன்னா அவ்வளவு அற்புதமா அது வந்து கட்டமைச்சிருப்பாங்க மொழிய, எழுத்து, சொல், பொருள், அதுக்குள்ளேயே யாப்பு, அதுக்குள்ளேயே அணி. அதாவது ஒரு மொழியுடைய இலக்கியம் எழுதுறப்ப அது வேற, ஆனா அந்த மொழியை அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு ஒரு சிறந்த இலக்கணத்தை எழுதுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இருக்கு. தமிழின் முதல் இலக்கண நூலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் சுதாப்பியமா இருக்கு. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த விதிகள் அவ்வளவு சரியா மொழியில பொருந்துகின்றப்ப தன் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதர் அந்த இலக்கணத்தை எப்படி செதுக்கியிருப்பார் அப்படின்றத இன்னைக்கும் வியப்பா பாக்கிறான் தொல்காப்பியம் வந்து. ஏன்னா நம்ம வந்து பல பேருக்கும் தொல்காப்பியம் வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இருக்கிற பல பேருக்குமே தெரியாத நூலா இருக்கு. ஆனா ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நூல் தான் அது தொல்காப்பியம்.
1: உங்களுக்கு வந்து பிடிச்ச எழுத்தாளர் யாரு
0: அப்படின்னு கேட்டா தொல்காப்பியர். நிறைய பேர் இருக்கிறாங்க நவீன இலக்கியம். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பிடிச்ச கவிஞர் பிரான்சிஸ் கிருபான்னு ஒருத்தர் இருந்தாரு. அதே போல எஸ்ராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல சிறந்த எழுத்துக்களை கொடுத்து.
1: உங்களுக்கு நீங்க நீங்க பண்ற ஆராய்ச்சிகள்ல இந்த ஐடியா நான் வச்சிருக்கேன், என்னுடைய ஆராய்ச்சி இனிமே இது பத்தி தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுடைய ஃபியூச்சர் ஐடியாஸ்?
0: எனக்கு வந்து தமிழ் இலக்கண வரலாறு பாத்தீங்களா, தமிழ்ல முழுசா எழுதப்படவே இல்லை. ரொம்ப காலமா இதை பத்தி பேசிட்டே இருக்கிறேன். அதாவது தமிழ் இலக்கண வரலாறு அப்படின்ற பேர்ல அறிமுக நூல்களா நமக்கு கிடைக்குதே தவிர ஒரு தமிழ் சமூகத்துடைய வரலாறுல ஒரு இலக்கண வரலாறு எவ்வளவு நுட்பமானது, அது ஒரு பெரிய பணி. இது வரைக்கும் செய்யப்பட்ட பணிகளை எல்லாம் தொகுத்து எடுத்து ஒரு சிறந்த இலக்கண வரலாறை நம்ம கொடுக்கும் போது, ஏன்னா நம்ம மொழியில அவ்வளவு பெரிய வளம் இருக்கு, 53 இலக்கண நூல்கள் முழுசா கிடைக்கிறது. இதெல்லாம் வரிசைப்படுத்தி கால வரிசை நிலையில என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, எப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண வரலாறு பயிற்சி நம்ம சிறப்பா கொடுக்கணும். இலக்கிய வரலாறு கூட நூற்றாண்டு அடிப்படையில ஏற்கனவே அருணாச்சலம் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஐயா. ஆனாலும் இன்னும் அந்த இலக்கிய வரலாறு தரப்படுத்தணும். ஏன்னா ஒரு மொழியுடைய அடையாளத்தை சொல்லக்கூடியது எதுன்னா அங்க இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய வரலாறுகள் தான். அதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம வரலாறு சரியா உள்வாங்கிக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த பணி எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய பணி.
1: நன்றி சார். நிறைவு கேள்வி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறைகள் தமிழை வந்து வாசிக்கணும், தமிழை அவங்க நேசிக்கணும் அப்படின்னா
0: நிச்சயமா இப்ப நானும் வந்து புதுசா யோசிக்கணும். அதாவது திருக்குறள் வந்து இது வரைக்கும் பிரெயில் மொழியில நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு புற வல்லுநர்களும் வேலை செய்யற வாய்ப்பு இருக்கு. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருக்குறளை சைகை மொழியில சைன் லாங்குவேஜ்ல பண்ணப்ப அந்த திட்டத்தை நான் நடத்தோம். நீங்க வந்து தமிழை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புதுசு புதுசா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப நீங்க பல வேலைகளை நீங்க வந்து புதுசா சிந்திக்கணும். அப்ப இந்த தலைமுறை என்ன நினைக்கிறாங்க தமிழ்ல செய்யறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி வருது அவங்களுக்கு. நான் சொல்றேன், இது போல எத்தனை எத்தனையோ பணிகளை செய்ய வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். நீங்க எந்த துறை சார்ந்த மாணவர்களா கூட இருங்க, இப்ப தமிழுக்கு பங்களிப்பு செய்த அத்தனை பேருமே தமிழ் படிச்சவங்க கிடையாது. தமிழ் படித்தவங்களும் இருக்கிறாங்க, பிற துறை சார்ந்தவங்களும் தமிழ் அதுல வந்து நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி மாணவ செல்வங்கள் நீங்க கல்வி துறையா இருக்கலாம், வணிகவியல் துறையா இருக்கலாம், நீங்க காட்சி தொடர்பியலா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு உளவியல் துறை மாணவரா இருக்கலாம், எந்த துறை சார்ந்தவரா, இல்ல பொறியியல் துறை, இல்ல மருத்துவம், இல்ல சட்டம், எதுவா வேணா இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்த கவித்துவம் நீங்க 12 சுற்றிருப்பீங்களா தமிழ்ல, உங்களுக்குள்ள ஒரு கவித்துவம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பேச்சாட்டம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஓவியம்

0: இருப்பாரு, ஓவியர் இருப்பாரு. இப்படி யார் யாரெல்லாம் உங்களுக்குள்ள தமிழ் தொடர்பாக ஒளிந்திருக்கிறார்களோ அவங்க அப்படியே கைவிட்டுறாதீங்க. அவங்கள காலம் முழுக்க உங்க வாழ்க்கையை முழுக்க நீட்டிச்சு கொண்டுவாங்க. உங்களுக்கு ஒரு கதை எழுதுகிற ஆற்றல் இருக்கும், ஒரு சிறுகதை எழுதுங்க, ஒரு கவிதை எழுதுங்க, ஒரு புனைகதை எழுதுங்க, அதை தலைமுறைக்கு கொடுங்க. அது மட்டுமல்ல, எந்தெந்த எழுத்தாளர்கள் எழுதுறாங்க, யாரெல்லாம் தமிழ் சிறந்த எழுத்தாளர்களா எழுதுறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சு அவங்கள பின்தொடர்ந்து படிங்க. குறைந்தபட்சம் நம்ம படிக்கிற காலத்துல தான் அந்த நெருக்கடிகள்ல படிக்க முடியாம போயிடும். ஆனால் பின்னாடி வேலை வாய்ப்பு வரும்போது குறைந்தபட்சம் நீங்கள் தமிழ்ல வரக்கூடிய நூல்களையே தான் தேடி எடுத்து எப்படி இந்த நூல்கள் உருவாக்கப்படுகின்றன, எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க பதிவுன்றத தேடி பிடிச்சி படிங்க. அந்த மாணவர்களுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அக்கறை, நீங்க உங்களுடைய பிழைகளை சரி செய்யுங்க. யாருக்கு வருதோ உலகத்தை கவலைப்படுவானா, பிள்ளையோடு எனக்கு வருதுங்க, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு கேட்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க. இது பயிற்சியால் செல்லலாம். நான் சொல்லுவேன், அறிவு என்பது ஒரு பக்கம், ஆனால் அதனால் முடியாதவை பயிற்சியால் செல்லலாம். நீங்கள் பயிற்சியால் செல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அது இந்த தமிழில் பிழையில்லாமல் எழுதுவதும் பிழையில்லாமல் பேசுவதும் தான். வாய்ப்பு கிடைக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா நாள்தோறும் பல்வேறு தமிழ் சார்ந்த நூல்களை காட்டீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் தன்னால் அது கை செய்யப்படும் அப்படின்னு எனக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மனமாற நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், மனமாற பாராட்டுவேன்.
1: நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வி இதுதான். தமிழ் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களை நீங்க ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா.
0: அதாவது தமிழ் ஆய்வுகள் வந்து செய்யப்படாத ஆய்வுகள், உலகம் போன்றக்கூடிய ஆய்வுகள்லாம் நம்ம சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம். செய்ததையே திரும்ப செய்தல் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இங்க செய்யக்கூடிய ஆய்வு இது வரைக்கும் அந்த துறையில செய்யக்கூடாம இருக்கு. இது வரைக்கும் யாருமே செய்யறேங்க ஐயா, நான் எடுத்துக்கிறேன், கடுமையா உழைக்கிறேன், அதுக்காக நிறைய காலத்தை செலவு பண்றேன், நான் வந்து தொடர்ச்சியா என்னுடைய வாழ்நாள் முழுக்க அதுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருமைப்படத்தக்க விஷயங்க. என்ன சொல்றேன், ஆய்வு காலம் 3 ஆண்டு தான், அதை நிறுத்துறாருங்க, தொடர்ச்சியா அது நூலாக வெளியிடுங்க, அந்த ஆய்வு குறித்து சிந்திங்க. எங்க ஐயா அடிக்கடி ஒரு வட்டம் சொல்லுவாங்க, பலமரம் பார்த்ததற்கு ஒரு மரத்தையும் விட்ட மாட்டான் அப்படின்னு. ஆய்வு காலத்துல நீங்க தனியா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளேயே முழுமையா ஈடுபட்டு அது தொடர்பான நல்ல ஆய்வு வெளிப்படுறது போது தமிழ் என்ற அந்த ஆய்வு துறையானது உலகளாவிய நிலையில பரவலா போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாற்றத்தில் ஒவ்வொரு ஆய்வாளரும் உங்களுடைய ஆய்வை நேசியுங்கள், மனதார நேசியுங்க. நம்ம ஆய்வு என்னுடைய ஆய்வு, எனக்கு பேர் பெற்று எனக்கு பேர் பெற்று தரக்கூடிய ஆய்வுகளின் மனசார நினைங்க, நிச்சயமா அது பேர் வாங்கி தரங்க. நான் எடுத்த யாப்பிலக்கண உரைகள் தொடர்பான ஆய்வு எனக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு விருது ரெண்டு விருது இல்லை, இத்தனை விருதுகளையும் இத்தனை பெருமைகளையும் எனக்கு சேர்த்திருக்குன்றப்ப அத்தனை பேருக்கும் அதே மாதிரி அமையும். அதுக்கு உண்மையா இருக்க உண்மையா உரைங்க.
1: நன்றி சார். தமிழ் சார்ந்து நீங்க உங்களுடைய பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஆசிரியர் தினத்துல நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை பத்தி உங்களுடைய கருத்தை.
0: ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்க. ஏன்னா எங்க தாத்தாவுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, நான் ஆசிரியராகணும் அப்படின்றது எங்க தாத்தாவுடைய கனவு. அதாவது அவர் பேரு வந்து சனாட்சரடு, அவரு தான் நான் ஆசிரியராகணும்னு விருப்பப்பட்டார். இன்றைக்கு எங்க குடும்பத்துல நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பெருமைப்படத்தக்க விஷயம். நான் எங்க தாத்தா என்ன கனவு கண்டாரோ அதே கனவு எனக்கு இருந்துச்சு. அந்த கனவின் தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நான் அதை வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு பல ஆசிரியர்களால பாராட்டப்படுறேன், பல மாணவர்களாலும் பாராட்டப்படுறேன். அப்ப ரெண்டு நிலைகளையும் நான் பாராட்டு பெறும்போது எனக்கு ஒரு நிறைவு மகிழ்வான தருணமா இருக்கு. அதாவது ஆசிரியர் தொழில நேரடியா இல்லைன்னா கூட நாள்தோறும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அல்லது ஆசிரிய மனநிலை கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர்களால் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே நீங்க கேட்ட பல கேள்விகள், சிறப்பான கேள்விகள், பல விஷயங்கள் எனக்கு நடைபெறுத்துட்டு அதுக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேர்களே, தலைமுறைகளை செதுக்கும் சிற்பிகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ப. ஜெய் கணேஷ் அவர்கள், நிகழ்ச்சியில் உடன் உரையாடியவர் உங்கள் பரமேஸ்வர் புனிவன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
2: ஆசிரியர் என்ற ஒற்றை பொறுப்பில் இருந்து கொண்டு அனைத்து துறைக்கும் வழிகாட்டியாக இருந்த ஆசிரியரை இறுதி வரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைகளை செதுக்கும் சிற்பிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம முனைவர் ப. ஜெய் கணேஷ் அவங்களுடைய நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியிருந்தார் ஆர்ஜே பரமேஸ்வரி புனியவேல். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிகேஎன் வேப்பேரி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் அன்புராணி அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேலப்பேட தயாளன் அவர்களும் பொன்னியம்மன் மீடு வன்னி கணேஷ்

பேசுகிற அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கும்பகோணம் குமரன் அவங்களும், புவனகிரி சுமதி பாபு அவங்களும், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்தும், முகமது பிலால் அவங்க ஐநாவரத்திலிருந்தும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாஹிர் அவங்களும், காட்டுப்பாக்கத்திலிருந்து ஆண்டனி ராஜ் அவங்களும் வந்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களுடன் அந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நிறைவு பாடலா பி டி சார் அந்த திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா கௌஷிக் கிருஷ் பாடிய பாடலை வந்து நம்ம கேட்க போறோம். நான் இதோட கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சரவணன் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்க ஆர்ஜே மரியம் இதோட கிளம்புறேன்.

0: நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: நேரம்.
0: ரெட்ரோரணம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சிறந்த பாடல்கள், என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது எவர்கிரீன் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 80களிலும் 90களிலும் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர்

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: சொல்ல துடிக்கிது மனசு படத்திற்காக குளித்த பாடல்களிலும் பாடலை பாடியிருந்தார் மனோ. என் காமராஜன் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

பாட்டி சொல்லை தட்டாதைய படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை சந்திரபோஸ்.

ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே பதிவு போட்டிருக்காங்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்காக. சுந்தர பெருமாள் கோயில் கலைதுரைராஜன் ரெட்ரோ பாடல்கள் கேட்டுக்கொண்டே பார்க்கும் வேலை தொடர்கிறது, ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாடல்கள் சூப்பர்ன்றாங்க. அடுத்து வந்து ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல் தொகுப்பு, நன்றி சார் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்தி சேயாதேஷ் ரெட்ரோ நேரம் பாடல் அருமை, கோவனூர் கார்த்தி அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை சார், அடி ஆத்தங்கர தோப்புக்குள்ள இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து 1984 வெளியான திரைப்படம் முடிவல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அது கரெக்டு தான், ஆனால் அதில் வரக்கூடிய அடி ஆத்தங்கிற பாட்டு அப்படிங்கிறது வேறு. இப்போ நம்ம போட்டது வந்து ரயிலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் போட்டோம், அடி ஆத்தங்கரை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் ஒற்றுமை அப்படின்னா, ரெண்டுமே மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் இது. சரி நன்றி. அடுத்து வந்து செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க வந்து போட்டிருக்காங்க, உஷார் வணக்கம் மெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகள் எல்லா பாடல்களும் மிகவும் அருமையாக இருந்தது, செந்தில் கண்ணன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. தேனி சிலாமலை விசி பிச்சமலை அதாவது அன்பின் அறிவிப்பாளர்களுக்கு இனிய மதி வணக்கம். ரெட்டை நோரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்கும் உங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலை நேயர்கள் அப்படின்னு போட்டு அவங்க குடும்பத்து பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இனிய மதி வணக்கம், ரெட்டை நோரம் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். பாடல்கள் வந்து சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா என தொடங்கும் பாடல் வந்து தேன்மொழி பாடல்கள் அருமை, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி. அடுத்து பார்த்திங்கன்னா சோமசுந்தர பிரபு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பழவண்ணாரப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காரு, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் முடித்த முதல் பாடல் வசந்தி பாடல், சந்தோஷம் காணாத மிகவும் அருமையான ஒரு பாடல், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேலப்பேடு தயாளன் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது பிலால் சி அவர் வந்து டெய்லர் டி ரங்கநாதன் அயனாவரம் இன்றைய நிகழ்ச்சி பாடல்கள் அருமை, நன்றி நண்பரே அப்படின்னு போட்டிருக்காங்க. நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 12:30 ஆயாச்சு. இது ரெட்ரோ நேரம் எப்பவுமே நம்ம மனசில் நினைக்கக்கூடிய பாடல்கள், அதாவது எவர்கிரீன் ஹிட்ஸ், அதுதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து வர பாடல் என்ன கேட்கலாமா?

0: நான் சொன்னதே சட்டம் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டு பேசி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: என்னை விட்டு போகாதே படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜா அவர்களுக்கு இசை இளையராஜாவே தான். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இணையர்கள் வந்து தொடர்ந்து பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து பாடல்கள் அருமை அருமையான தீர்வு நன்றி சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவரே வந்து சாரியெல்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த வேறு ஒரு இந்த மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடல் சொன்னோம்ல அதுக்காக போட்டிருக்காரு. சாரியெல்லாம் தேவையில்லை சார், உங்களுடைய அந்த ரசனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது பாடல்கள் கேட்குற விதம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் வந்து வரதான் செய்யும், அது எல்லாருக்குமே உள்ளது தான். அடுத்து ஓம் பிரகாஷ் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தன் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே போட்டிருக்காங்க. தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யத்திலேருந்து போட்டிருக்காங்க. மதிய நேரத்தில் அதிக நேரம் கேட்பது ரெட்ரோ நேரத்தை தான். என் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் யாவும் மிகவும் அருமை. சங்கீத பூமொழிய பாடலை கேட்டு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்தது. வழங்கிய தங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து புஷ்பா வணக்கம் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பம்பல்லேந்து புஷ்பா வலங்கைமான் ஆட்டோ துரை ரெட்ரோ நேரம் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு தேவதை வந்தது மனச்சிறை கூண்டை திறந்து சென்றது. ஆஷா போன்ஸ்லே ஆகியோரின் குரல்களில் உருவான இப்பாடல் நடிகர் சரண்ராஜ் மற்றும் நடிகர் ரேகா ஆகியோரின் நடிப்பில் படமாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஹரிகரன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். இப்போ
1: அங்கு நிற்கிறார்

மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடி அந்த பாடல் வாலிவுட் வருகையில் இளையராஜாவோட இசையில் என் உயிர் கண்ணம்மா படத்திற்காக ஒலித்தது. நேரம் 12:56 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பாடல் கேட்கலாம். அந்த பாடல் முடிச்சப்புறம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைஞ்சிருங்க.

0: நாம் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.
0: நேரம் 1:10.

0: நாம் இணைவிருக்கும் நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன, வெளியுறையர்கள் வந்து இணைத்து 2952-08-53. இன்னொரு எண் வந்து அப்படி பார்த்திங்கன்னா 2838-98-71. இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொள்ளலாம். லோக்கல் நேயர்களாக இருந்தீங்கன்னா அந்த முன் இணைப்பு எண் தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 9838-98-71. வெளியூர் நேயர்கள் 044 என்ன என்ற என்ன முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அதனால் நேர்களை என்றும் புதுமை படைக்கக்கூடிய நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். புதிய நேயர்களுக்கு வழிவிடுவோம். அவங்களுக்கு விருப்பமான பாடலையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு ரொம்ப ஆர்வம் வருவாங்க. நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்போம். பாடலை தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பாடல்கள் விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: வெள்ளு பாட்டுக்காரன் படத்திற்காக ஒழித்து பாடலை கேட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். அந்த பாடலை கங்கையமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல்ல வந்திருக்கக்கூடிய இணையர் யார் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்விப்பட்டன் சென்னியப்பனுங்க சார்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: இரவு பூக்கள் படத்துல இருந்தங்க, மல்லி மல்லி செண்டு மல்லி ஆலோசித்து தேடி அந்த பாட்டுங்க சார்.
0: கண்டிப்பா மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிக்கக்கூடிய அந்த பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: பாடலுக்கு வரிகள் கங்கையமரன், இசை இளையராஜா.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3

0: நேரம் 1:13:30. பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரருக்கு.
0: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சகோதரருக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: திருக்கோளை மணக்குடி ராஜேந்திரன். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு பாடல் வந்து பூக்காரி. பாடல் வந்து 30 பைசா 3 மடம். இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சகோதரரே. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி சார், நன்றி. பூக்காரி அப்படிங்கிற படத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதாவது வாலிவுட் வரிகளில் எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய குரலில் MS விஸ்வநாதன் இசையில் வருது. இப்போ நம்ம அந்த பாடலை கேட்கலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணங்கிரி மாவட்டம் மாதம்பரி கிராமம், வி சுகுமார். படம் பொன்னாகரம், பாடல் சித்தாட சின்ன பொண்ணு. இந்த பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடல் வருது. பொன்னாகரம் அப்படிங்கிற படத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாடல்.
1: நன்றி.
0: மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடியிருக்காங்க அந்த பாடலை.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: நேரம் 1:25. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சி நேரலாக நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் 2952 0853 மற்றொரு எண் 2838 9871 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து ரயில் செய்ய வேண்டும். இனி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஐயா பாப்பா, அப்புறம் வந்து கமலா பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: பாடல் வந்து
0: கண்டிப்பா உங்களுக்கு கேட்கலாமா?
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
6: பாடல் உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யார்?

0: வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், என்ன பாடல் உங்களுக்கு நிகழ்ச்சியில்? உங்களுக்கு
1: எனக்கு வந்து பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்துல இருந்து நிக்கட்டுமா போகட்டுமா நீல குயிலி அந்த பாடல் சார்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கேட்கலாமா உங்களுக்காக?
1: நன்றிங்க சார்.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம் அந்த பாடல். பெரிய வீட்டு பணக்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாடல் நிக்கட்டுமா போகட்டுமா அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை யாரெல்லாம் பாடிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோ சித்ரா பாடியிருக்காங்க. மும்மேதாவோட வரிகளுக்கு

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன்.
1: கோயம்பேடு பார்த்திபன் சார், நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில
2: வருவோம் சார்? இந்த பாட்டுக்கு இப்பதான் வரேன் சார், ஒரு 10 நாளா வரல சார்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், சொல்லுங்க சார், என்ன பாடல்
2: வரணும் சார்? எல்லாரும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களோட தாராள மனப்பான்மைக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம், சொல்லிடுங்க.
2: நல்ல திறந்த கதவுல இருந்து குயலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டை கேட்கவா, அந்த பாட்டு மேடம். அந்த பாட்டு சார்
1: கண்டிப்பா கண்டிப்பா கேட்கலாமா?
2: ஓகே சார்.
1: மெல்ல திறந்து கழுவுப்படுவதற்காக வரக்கூடிய இந்த பாடல் சித்ராவுடைய குரல்ல, வாலியோட வரிகளில் MS விஸ்வநாதன், இளையராஜா ஆகியோர் இசையமைத்த பாடல் இது.

0: sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நல் மதிப்பீடுகளை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில், புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை 82 கல்வியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றினார். ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களின் நலனில் அக்கறை உடையவர்களாகவும் திகழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்கள் மாணாக்கரை வடிவமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சமூகமும் மாணவர்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மிகு ஆசிரியர்களால் நம் நாடு உலகளாவிய முன்னோடி நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாணவர்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் பாடத்திட்டங்களை தாண்டி உலகியலுக்கு ஏற்ற திறன் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார். கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்க்க விளையாட்டுகளில் குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என கூறிய பிரதமர், கல்வியுடன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சுதேசி உணர்வை மக்களிடையே விதைத்த வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் மாணாக்கரின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக என வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இவ்விருதுகள் தங்கள் பணியை ஆர்வத்துடன் தொடர ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற திருச்சி மாவட்ட ஆசிரியைகள் எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பெயர் ஆனந்தி. கடந்த 19 வருஷமா SBI UA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கான தமிழக அரசோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியும், என்னெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழக அரசு எனக்கு விருது கொடுத்து என்னோட பணியை அங்கீகரிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னுடைய பெயர் முனைவர் கா பழனியம்மாள். 30 ஆண்டுகாலமாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் பூவாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய இந்த பணிக்கு அரசு கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும், இந்த பணியில நான் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்க மருந்தாகவும் அமைந்திருக்கு.

0: கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் 155வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூர்வோம் என தெரிவித்துள்ளார். அரசியல் மட்டுமன்றி பொருளாதார விடுதலையை முன்னெடுக்கும் வகையில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய அன்னாரது முயற்சி மக்களின் தற்சார்பு உணர்விற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கடரமணன், திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கோவை வாவுசி மைதானத்தில் உள்ள சிதம்பரனார் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமாரும், மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சிலைக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வாவு சிதம்பரனார் பிறந்த இடமான தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முழு உருவ சிலைக்கு ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கிண்டியில் நடைபெறும் இதய நோய்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் குறித்த தேசிய மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர், தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி, சென்னை, கோவையில் உள்ள திரு கே என் நேருவின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், இந்த சோதனை எவ்வித பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது என்று கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுவால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். தவேக கூட்டணியில் பெயர் வரும் 9ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அன்றைய தினம் சென்னை அருகே பனையூரில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர் இறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்தார். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்று வேலூரில் உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அதிக வேகம் மற்றும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது, அதிவேகத்தை தவிர்ப்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: பெரம்பலூர் மாவட்டம் ஒகளூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தலைமையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்

0: ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆயுப் கியோன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: 1:02.3 FM. இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 2:15 தமிழில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வன் தான் விகாஸ் யோஜனா திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு ஒளிச்சித்திரம், KR என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆவாரம் பூ திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் நடித்தவர்கள் வினித், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக்ஷனா மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை திரைக்கதை பத்மராஜன், வசனம் என் பிரசன்னகுமார், இயக்கம் பரதன், வானொலி வடிவம் வி குமார் அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி, 5 மணிக்கு பூந்தென்றல் தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. ஸ்பைஸ் 5:45 விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இன்றிரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழில் செய்திருக்க, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு எனக்குள் நாள் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு வரலாற்று ஆய்வாளர் ஆர் வெங்கடாச்சலபதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மு செண்பகாசி அவர்கள். தொகுப்பு வி ஜெயலட்சுமி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை நம் நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசைத்தேனை தந்தாய்
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சிக்குள்ள முதல் பாடல் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். ஸோ ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நம்ம யாரை வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கி எந்த நிலைமையில் வேணாலும் இருக்கலாம், நம்ம இன்றைக்கி என்னவாக இருக்கோமோ அது எல்லாத்துக்குமே காரணம் நிச்சயம் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆசிரியர்களை கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு ஆசிரியரும் நமக்குள்ள ஏதோ ஒரு விதை நமக்குள்ள இன்னும் ஆழமாக ஊன்றிட்டு தான் இருக்கு. அது தரக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு வெளிப்பாட்டின் மூலமா தான் இன்னைக்கு நம்மளுடைய எல்லா செயல்களையுமே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எந்த துறையில் இன்னைக்கு முன்னணி வகுத்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன துறையில் பிரபலமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தது ஒரு ஆசிரியர் மட்டும்தான். அந்த ஆசிரியருக்கு இன்னைக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிவிச்சுட்டு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. நம்ம ஒரு திரைப்படத்திலிருந்து சொர்க்கம் என்பது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த பாடலுக்கும் இன்றைக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படமே வந்து ஒரு ஆசிரியரை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு பாடல். அதுலேயும் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் வந்து ஒரு பேராசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி, முதல்ல உங்கள் கல்லூரியை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாகும், நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்து எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தெளிவாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பாடத்தை இந்த ஒரு அழகான பாடல் மூலமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி அமைப்பாக அமைந்திருக்கும். ஸோ அந்த பாடலை கேட்கலாம். மகேஷ் அவர்களுடைய இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வர்ணா அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 802.3 கேட்டுட்ருக்கீங்க. மணி நேரம் சரியாக 2:07 ஆகிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசிரியர்களை, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய பள்ளி பருவங்களை, கல்லூரி பருவங்களை நினைவுபடுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சாட்டை திரைப்படத்திலிருந்து நண்பா வா நண்பா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், இமான் அவர்களுடைய இசையில் சாய்சரண் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 3

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 2 உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
1: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
0: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
1: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
0: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, NGO அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: தொலைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சுதந்திர போராட்ட தியாகி தைக்கிழுத்த செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழர், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது, அதை இடமாற்றம் செய்யப்போம். அதனால அங்க இருக்கக்கூடிய சேர்க்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிஷூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர், சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவன்

0: ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சசாங்குமார் மற்றும் சிராக் பரிதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

சத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில், அதாவது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்னென்னலாம் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த ஆசிரியர்களை நினைவு கூறும் விதமாக பள்ளிக்கூடம் மற்றும் நம்ம கல்லூரிகளோட நினைவுகளை தூண்டக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்தே மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற பாடல், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் பரத்வாஜ் அவர்களே பாடிய பாடல், ஸ்நேகன் அவர்களுடைய வரிகளுக்கு கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய, இல்லை நம்ம கல்லூரி வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தங்கமீன்கள் திரைப்படத்திலிருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க, நாமத்துக்குமார் வரிகளுக்கு, பேபி சாதனா மற்றும் பேபி சஞ்சனா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

சர்வத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கை, ஐ மீன் நம்ம கடந்து வந்த கல்லூரி வாழ்க்கை, அப்படி இல்லைன்னா பள்ளி வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற காலேஜுக்கு போவோம் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, கார்த்திக் அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நிகழ்ச்சிகளை இணை ஒளிபரப்பாக, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சக்தி வேலை.

தமிழ்FM 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.

0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தை நினைவுபடுத்தும் விதமான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அழகி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இளையராஜாவுடைய இசையில் பவதாரணி அவருடைய குரலில் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள், இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் 2:55 கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி வன்தன் விகாஸ் யோஜனா பற்றிய தகவல் கேட்கலாம். இந்த திட்டம் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம். காடுகள் நமக்கு மரங்களையும் காற்றையும் மட்டும் தருவதில்லை, அங்கு வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குகின்றது. காட்டிலிருந்து கிடைக்கும் தேன், மூலிகைகள், விதைகள், பழங்கள், இலைகள் போன்ற சிறு வனப்பொருட்களை சேகரித்து வாழும் பழங்குடியின மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் திட்டம்தான் வந்தன் விகாஸ் யோஜனா திட்டம். இந்த திட்டம் 2018 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ட்ரிஃபர்ட் அமைப்பு இதன் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காட்டில் கிடைக்கும் பொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை சுத்தப்படுத்தி, பதப்படுத்தி, பேக்கிங் செய்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவது. உதாரணமாக, காட்டில் சேகரிக்கப்படும் தேனை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக தரமான முறையில் பதப்படுத்தி பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்தால் அதன் மதிப்பு அதிகரிக்கும். இதேபோல பல்வேறு வனப்பொருட்களுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை உருவாக்க முடியும். இதற்காக வந்தன் விகாஸ் கேந்திரா எனப்படும் மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இங்கு வனப்பொருட்களை சேகரிக்கும் பழங்குடியின மக்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டு பயிற்சி, திறன் மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் உதவி பெறுகின்றனர். இதன் மூலம் பழங்குடியின மக்களுக்கு கூடுதல் வருமானம், உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு, பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், வனப்பொருட்களுக்கு கூடுதல் மதிப்பு என பல நன்மைகள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ட்ரிஃபர்ட் தகவலின்படி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வந்தன் விகாஸ் கேந்திரா கிளஸ்டர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் மூலம் வனப்பொருட்கள் சேகரிப்பாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மொத்தத்தில் காடு தரும் வளத்தை பாதுகாத்து அந்த வளத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையை வளமாக்குவது, இதுதான் வந்தன் விகாஸ் யோஜனாவின் முக்கிய நோக்கம். வனம் தரும் செல்வம் பழங்குடியின மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரியின் வந்தன் விகாஸ் யோஜனா பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வந்தன் விகாஸ் யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள்.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
3: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 3 மணி. கேட்கலாம் ஒளி சித்திரம். கேஆர் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆவாரம்பு திரைப்படம்.
2: கேஆர் என்டர்பிரைசஸ் ஆவாரம்பு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே.
2: இதில் நடித்தவர்கள் வினய், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக்ஷனா மற்றும் பலர். துணை

0: இசை இளையராஜா.
1: அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும்.
0: கதை திரைக்கதை பத்மராஜன். வசனம் என் பிரசன்னகுமார். இயக்கம் பரதன். அமைப்பின் உதவி வே புனிதா.
1: மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்ப துன்பம் என்றும் உண்டு.
0: வானொலி வடிவம்

0: ஏண்டா மாரியப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
1: தெரியாது.
0: இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிஃபன்ட்.
1: சும்மா போய் விடாத, எலிஃபன்ட்னா யானை.
0: ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா?
1: தலப்பா சாரி, உன் பலகைய எடுத்துக்க, நான் வடக்கால போறேன்.
0: ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம்.
1: இந்த கடுக்கெல்லாம் என் கிட்ட குடுக்காத.
0: எனக்கு
2: அந்த நீல கல்லு கடுக்கன்னு சொன்ன
0: தரண்டா ராஜா, அதுல பாரு சக்கரை. இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லி இருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன்.
1: தரு இல்ல,
0: உன் மேல சத்தியமா
2: தர்றேன்.
0: அதனாலதான் ஒன்னும் தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா பழகம்மா?
1: தலப்பா சாரி,
0: சக்கரை சக்கரை சக்கரை. இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு.
2: என்னாலயா? ஏன் சொல்லப்பா சாரு?
0: கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலகை வாங்கிட்டு இருந்தா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க. என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன, எப்ப பார்த்தாலும் சக்கரையவே பலகை தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்தானுங்க.

0: அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற, அவனுக்கு தான் பலகை தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம், எடுத்தேன் பெரிய ஊழிய மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு
1: ஆசாரி, இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது.
0: யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீதான், இந்த கடுக்கனு உனக்கு
2: தான். சாயங்காலத்துல இருந்து எங்க உன் ஆளே காணோம்?
1: ஒண்ணு இல்ல தாமர, ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அந்த ரயில் பாலத்து கீழே போய் படுத்திருந்த, ஆத்தா வரல, ஆனா தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்ட.
2: சரி, என்ன தலையில எல்லாம்
1: தூசி? சொல்லப்பா சாரி, பலகை வாங்கி வந்துச்சா, அத தூக்கிட்டு வந்த. அத்தா
2: பலகை தூக்கிட்டு வந்ததுக்கு அந்த ஆள் ஏதாவது காசு தந்தானா?
1: இல்ல.
2: பின்ன ஏன் அந்த ஆளுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற?
1: ஆசாரி, எனக்கு நீல கல்லு கடுக்கன் தரேன்னு சொல்லி இருக்க.
2: மண்ணா கட்டி அவன் கடுக்கன் தரேன்னு போய் சொல்லி உனக்கு காது குத்துறான்.
1: அதெல்லாம் இல்ல ஆசாரி, ஒரு நாள் தருவான், அப்ப போட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்.
2: ஐயோ, சரியான வாத்து மனே.
3: ஓய் தாமர,
2: வந்துட்டேன்பா. ஏய் சக்கரை, காபி போட்டு வச்சிருக்கேன், போய் ஊத்தி கொடு.
1: சரி. தேவர
4: என்னடா
1: காபி?
4: தாமர எங்க
1: குளிச்சிட்டு இருக்க, இப்ப வந்துடும்.
4: மாட்டுக்கு வைக்க எடுத்து போடு.
2: இன்னைக்கு அப்பாட்ட உதை கிடைச்சதா?
1: இல்ல.
4: என்னடி ஒரு நேரம் காபி தண்ணி குடுத்துட்டு குளிக்க போன எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்?
2: ஐய, காபி கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் எழுப்புறது?
4: அது என் இஷ்டம்.
2: அப்ப காபி குடுக்கறது ஏன் இஷ்டம்? பொழுது விடியற வரைக்கும் குடிச்சிட்டு வந்து தூங்குனா எந்திரிக்க வா முடியும்?
4: போதும் போதும், காலங்காத்தாலும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா?
2: ஆமா ஆமா, முதல் அழுக்கு வச்சுக்கிட்டு மத்தவங்களை தேய்ச்சு போடுங்க.
4: என்ன முணுமுணுங்கற, எதனா சொல்லணும்னா சத்தமா சொல்லிட்டு போ.
5: அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலைய பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற?
0: பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய, அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம்.
5: எந்த பாப்பா?
0: ஆட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். அழாத, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா
5: அந்த பையன் வர?
0: பையன் வர்றான்.
4: எங்கடா வந்த?
0: பாப்பா காலை பாக்க சொல்லிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன்.
6: எது வரைக்கும்டா பாத்தேன்?
0: சேச்ச, தப்பா நினைக்காதீங்க, பாப்பா கால இல்ல, கட்டில கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்.
4: அதான பாத்தேன். ஒழுங்க வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல காமிச்சிட்டு இருக்க, படி உள்ள.

0: ஐயா, கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிட்டேன். ஏன் இப்படி பறக்க பறக்க சாப்பிடுற?
1: மெதுவா சாப்பிட்டா எனக்கு இருக்கிற பசி அடங்காது, வேகமா சாப்பிட்டா தான் அடங்கும். அதான் இப்படி சாப்பிடுற.
0: உன்ன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இனிமே இங்கே உனக்கு சோறு கிடைக்க போறது இல்ல.
1: ஏன் தாமர?
0: கால மாட்டை வித்துட போறோம். மாட்டை வித்துட்டா உனக்கு வேலையும் இல்ல, அப்புறம் யார் சோறு போடுவா?
1: போ தாமர, நீ சும்மா சொல்ற.
0: நான் நிஜமாதான் சொல்றேன். வேலை எல்லாம் பேசியாச்சு, இனிமே நீ என்ன செய்ய போறியோ?
1: இனிமே நான் என்ன செய்ய போறேன்?
0: ஐயோ, சரியான மாங்கா மனே. விளையாட்டுக்கு பேசினா கூட புரியாது, சும்மா சொன்ன. சாப்பிடு.
1: இங்க பாரு, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாத. நீயும் எனக்கு சோறு போடலன்னா அப்புறம் நான் பசியால சத்துருவேன்.
0: சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன். சாப்பிடு.
2: என்ன என்ன சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா?
1: ஓ, பாத்துருக்கேன்னே.

0: மச்சை கண்ணு எடுக்காம அந்த மரம் மறைக்கிறேன்.
1: போறப்பந்தா, யார கேட்டு இந்த மரத்தூள் எடுத்த?
0: இந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த முதலாளி கேட்டுதான் எடுத்தேன்.
1: நீ கேட்டது என்ன கேக்கலையே?
0: நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா, அந்த சத்தத்துல உனக்கு கேட்டிருக்காது.
1: என்ன கேட்டிருக்காது? வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது.
0: அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன்.
1: யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன்.
0: என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய?
1: கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பன் ஆசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூளு, கட்டையும் சேர்த்துற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன்.
0: எதுக்கு?
1: சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டா. மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்காய் மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்காய் மரவள்ளி.
2: விலை எவ்வளோ?
3: விலை 4 ரூபாமா?
2: ஆ, வேற ஆள பாரு, குதிரை விலை சொல்றான்.
4: வானத்திலே திருவிழா, வழக்கமான ஒரு விழா, இடி இடிக்கும் மேகங்கள், இறங்கி வரும் தாளங்கள்.
5: சந்திரன் நல்லா கூட்டம் நம்ம கடையில வியாபாரம். விடு,
2: நான் ஏன் உன் கடை பக்கம் போறேன்? உன் பொண்ணுதான் என்ன பார்த்தாலே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே.
5: அவ அப்பனை புடிச்சு வச்சிருக்க இல்ல, சாமி ஆடாம வேற என்ன பண்ணுவா?
2: ஆமா, உன்னை நான் புடிச்சு வச்சிருக்கேன் பாரு, வேணும்னா இந்த வீட்டு பக்கம் வராம இருந்துரு.
5: அது பெரிய தப்பு இல்ல, நான் இங்க வராம இருந்தா ரெண்டாவது பொண்டாட்டியும் தேவரு கை விட்டாருன்னு இந்த ஊர்ல பேசும்.
2: பேசும் பேசும்.
6: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கேட்டு வாங்கி போனாள்,

0: தாமரை
1: என்ன?
0: எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? தாமரை, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெத மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு.
2: என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க?
1: உனக்கு எதுக்கு அந்த கவலை?
0: தாமரை, நானும் எத்தனையோ கட்டைய பாத்திருக்கேன், உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்ல. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்கி கும்பு மாதிரி உன் காலும் கையு, மாம்பழக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு.
1: மரியாதைய கையெடு. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா?
0: இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு.
1: சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. எடுறா கைய. இன்னும் நீ போகலையா?
0: இல்ல.
1: என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல?
0: என்ன நடக்கும்?
1: என் மேல வச்ச உன் கை இருக்காது.
0: என்ன சும்மா டுரு காட்டுற? உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, என்கிட்ட சுத்தி உளி ரம்பா இதெல்லாம் இருக்கு.
1: இருந்தா
0: உங்க அப்பங்க கைய நான் எடுத்துருவேன்.
1: எடுத்துருவியா?
0: எடுத்து காட்டட்டுமா?
1: பாக்கலாமா?
0: பாப்போம்
1: பாப்போம்.
3: ஹலோ.

0: வாடாங்க.
1: என்னை வா,
0: வணக்கம்டா, வாங்க. தாமர தனியா இருக்கும் போது தகராறா பண்ற? மவன வெட்டி கழகி போட்டுருவேன், வாடா.
1: சாரி, என்னாச்சு ஆசாரி?
2: தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு,
1: அதுக்கே கையில கைத்தை புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு.
2: அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு.
1: எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா?
0: இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும்.
1: அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது?
2: அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதையே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா, போடா.
1: என்ன சாரி, முத்தின மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. எலை சார் தான் சீக்கிரம் இறங்கிடும்.
3: தாமரை மேல ஒரு காசு இருக்குல்ல? இருக்கு, தாமரை உனக்குத்தான்.

0: தாமர எங்க போயிட்டு இருக்க?
1: நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா?
0: ஏன் தாமர இவ்வளவு கோமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா.
1: என்னது?
0: சும்மா ஒரு அன்பளிப்பு.
1: ஓ, அன்பளிப்பா? யாருக்கு?
0: உனக்குதான்.
1: எனக்கு எதுக்கு இதெல்லாம்?
0: அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்குதான்.
1: ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாயிருக்குமே.
0: இது என்ன செலவு? உனக்கு என்ன என்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன்.
1: இது ஓ அன்பளிப்பா? இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா?
0: பாறைக்கு பின்னால யாரும் இல்ல.
1: நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டமே சொல்ல கூடாது.
0: எல்லாமே
2: உனக்குதான். காப்பாத்து தாமரா, விட்டு தாமரா. ஐயோ ஐயோ, ஆதாரி ஆதாரி.
1: அன்பளிப்பு தர அன்பளிப்பு. நக்கர நாய்க்கு செக்கப்பு சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி எங்கிட்ட விளையாடுறான். சொல்லி வை.
2: சல்லப்பா சாரே, சல்லப்பா சாரே, சோ நானும் வந்துட்டேன்.
3: என்ன
2: சொல்ல பாசாரே?

0: ஏய் சக்கரே, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல?
1: சும்மா இருக்கல பாசாரு.
0: ஐ ஐ ஏய், மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
1: எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம்.
0: ஐயோ அடே ஆம்பளை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இத போய் நீ தாமரை கிட்ட கேளு.
1: போறது
0: கேள்றா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலேயே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா.
1: Yeah.

0: சக்கரையா? நான் அப்பான்னு நினைச்சேன், அவரா இருந்தா மூஞ்ச பார்த்து நாலு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு நல்ல நாள், அதுமா அவர் இன்னும் வரல பாரு.
1: ஆமா தாமரா, ஒரே வெளிச்சமா இருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம்?
0: உனக்கு தெரியாதா, இன்னைக்கு கார்த்திகை தீபம்.
1: ஐயா, எனக்கு தெரியவே இல்ல.
0: என்ன இப்படி நடந்துட்டு வந்து நிக்கிற?
1: கொளுத்து போய் குளிச்சிட்டு வர.
0: இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல குளிச்சா உடம்புக்கு என்ன ஆகும்? இந்த தலையை தொடங்க.

0: இன்னைக்கு இந்த வெளிச்சத்துல தான் நான் படுக்க போறேன்.
1: பாட்டி சாப்பிட்டு ஒன்னும் ஓடி போய் பாலத்து கீழே படுப்ப?
0: இல்ல, இன்னைக்கு இங்க தான் நான் தூங்க போறேன். என்ன வெளிச்சம்!
2: சும்மா வா புள்ள, வீடு வரையும் கொண்டு வந்து விட உனக்கு உரிமை இருக்குல்ல, அப்போ உள்ளே வரலாம். உன்னை தடுக்க இங்க ஒருத்தையும் கிடையாது.
1: தடுக்கிறதுக்கு ஒருத்த இல்லையா? நான் இருக்கேன். ஏய், இன்னொரு ஆடி எடுத்து வச்ச காலத்தைய உடைச்சிடுவேன். அவருக்கு வயிறு முட்டை சாராயத்தை ஊத்தி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்ட வந்திருக்கேன்.
3: வாய முடிடி, அவர் குடிக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு. என்கிட்ட ஏண்டி கத்துற? வழியில எங்கயோ விழுந்து தடுக்க போறான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டா என்ன பெருசா ஒப்பாரி வைக்கிறிய?
1: பெருசா வந்துட்டான். நீ யாரு? ஏன் அப்பா பத்தி கவலைப்பட? உன் வேலை பாத்துக்கிட்டு நீ போ.
2: என்
1: ஆத்தா இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு காரணமே நீ தானே. நீ இங்க வந்துடக்கூடாதுன்னு நான் இங்க காவலா இருக்கேன். ராத்திரியில சீவி சிங்காரிச்சு வெளிச்சத்தை போட்டு காட்டி சுத்தி வர நொண்டி தாக்க சொல்றேன்.
2: பேசுந்து போதும், உள்ள போ.
1: நான் எதுக்கா உள்ள போனோம்?
2: போக மாட்டேன்.
1: மாட்டேன்.
3: யோ, நீ எக்கேடு கிட்ட போன எனக்கு என்ன? முடியா, நான் போறேன்.
1: சரிதான் போ. கல்யாண வயசுல நான் இங்க ஒருத்தி இருக்கேன், அத மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஆட்டமா போறீங்க. ஆட்டம்?
3: யோ, எனக்கும் மானரோஷம் இருக்கு, நான் போறேன்.
2: நில்லு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும்.
1: இவ இங்க நின்னா ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிடும்.
3: உன் வீட்டு வாசப்படல நிக்க எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. நான் போறையா?
2: தயலு. நில்லு.
1: சரிதான் போடி.
2: மரியாதை இல்லாம பேசுறேன் நாய்.
1: யாருக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? இவளுக்கு மரியாதை கொடுக்கணும்.
0: தாமர விடு, தாமர
2: அப்பதான
0: அடிச்சது அழுவத தாமர.
1: பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்பா என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு அவன் முன்னாடி கைய நீட்டிட்டாரு.
0: காலையில போயிடலாம். இப்ப அழுவாத தாமரா.

0: பாப்பா, வாத்தா போனதுக்கு நான் கலங்கிடல, நீ போனா கலங்கிட்டு வேணும்.
1: பாடி
0: நீ எங்க போற?
1: தாமரா, தாமரா
0: அந்த கழுத போனா போற? நீ என்ன அவளுக்கு வக்காலத்தோ? போடவில்லை. ஆட.

0: தாமரை போகல.
1: தாமரை அக்கறைக்கா போற? எங்க? ஆட்டா வீட்டுக்கா?
2: ஆமா.
0: தாமரா தாமரா, அப்பாடி தேவர, அந்த தையல் நாய் வீட்டுக்கு போனதும் அவரு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன்.
1: நீ என் கூட வர? நான் என் ஆத்தா வீட்டுல தங்கிட போறேன்.
0: நீ திரும்பி வரவே மாட்டியா?
1: மாட்டேன். அம்மா, நான் அங்கே தங்கிட்டா நீ என்ன செய்ய போற?
0: ஐயா ஐயா, நீ அங்க தங்கறதுக்கு நான் ஒண்ணும் விட மாட்டேனே.

0: எவ்வளோ பெரிய குளம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது.
1: இது குளம் இல்ல, இதுதான் கடல்.
0: அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே.
1: இதுக்கு முன்னாடி நீ கடலை பார்த்ததே இல்லையா?
0: இல்ல, இப்பதான் பாக்குறேன். என்னது ஒரே உப்பு கருக்குதா?
1: பின்ன திசைக்குமா?
0: நிறைய இருக்கும். எனக்கு பாக்கணுமே.
1: நாளைக்கு பாக்கலாம்.
0: தினம் இங்க வரணும் தாமரா.

0: தாமரை, எப்படி இருக்க? என்னமா திடீர்னு புறப்பட்டு வந்து நிக்கிற?
1: இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன்.
0: என்னடா ஆச்சு?
2: அந்த தையநாயகி இல்ல, தையநாயகி அவன் முன்னாடி தேவர தாமரை அடிச்சிட்டாரு. அத்தா தாமரை கோவச்சிட்டு வந்துருச்சு.
0: உள்ள வாமா.
1: பாட்டி
0: கண்ணு நல்லா இருக்கியம்மா? நீ யாருப்பா?
2: நான் தான் சக்கரை.
0: ஓ, நீதான் சக்கரையா? உட்காரு உட்காரு.
2: ஆமா பாட்டி, நீ யாரு?
0: தாமரைக்கு அம்மாவோட அம்மா.
2: ஐயா, தாமரைக்கு எத்தனை அம்மா? எனக்கு ஒரு அம்மா கூட இல்லையே.
0: பாடக்கனுக்கு பயல,
2: தக்கிருக்க பயல கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? இங்க கூட
0: எல்லாரும் தப்பா பேசுறாங்க.

0: பேசுறாங்களோ பேசுற வேண தலை சீவிடுவானா?
1: அது இல்லையா, ஊர் சாபத்துக்கு நாளாக்கிடாத. முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா
2: என்ன தமற? மாப்பிள்ள உட்காரு. குளிப்பணியா? நல்லா படிக்கணும்.
0: இருக்கு பயல தாமரங்கடா, அவங்க ஆத்தா வீட்டுல இருக்கு, போய் கூட்டியாடா.

0: இந்த மண்ணுக்கே கூட்டிட்டு வந்து இங்கேயே மன போட்டு உட்காரத பேச நான் நினைச்சு கூட பாக்கலையா? நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, அதே மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதையோட முடிச்சுக்கிறேன், நான் இந்த கிராமத்தை விட்டு போயிடுறேன்.
1: நான் செத்தா நீ தாலி இருக்க இங்கதான் வந்தாவணும்.

0: அவருக்கு உரப்பாட பிடிக்குன்னு இதுல செஞ்சு வச்சிருக்கேன். கிராமத்துக்கு போய் நீ செஞ்சதா சொல்லிக் கொடு, அப்பதான் அந்த ஆளு சாப்பிடுவார்.
1: Mm-hmm.

0: நான் இந்த உளியிலே அறுத்துட்டு தாங்க போறேன்.
1: ஐயோ வேண்டாம் சார்.
0: என்னடா உன் கூட எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் தாங்கத்தான் போறேன்,
1: தாங்க
0: போறேன். தாமரையோட மூணு நாள் தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவளோட கடல்ல கட்டி பிடிச்சு விளையாண்டு இருக்கிறான். வேற ஏதாவது விசேஷம் உண்டாடான்னு கேட்டா, நான் கடலை பார்த்தேன், கடலுக்குள்ள தண்ணிய பார்த்தேன், தண்ணிக்குள்ளே தவகளை பார்த்தேங்கிறான். ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது அநியாயத்து கூட்டு போட்டு வந்து மோத்த முடிக்கலப்போ.
2: என்ன சார் தின்னுட்டு வாடானா துளை அணிட்டு வந்து
1: என்ன சார் இப்படி கோச்சுக்கிறான்?
0: பின்னடா இந்த கிராமமே உன்னை கிறுக்கு பையன் சொல்லுது. உன்னை கிண்டல் பண்ணவங்கெல்லாம் நீ ஆம்பளதான்னு மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம்.
1: இல்ல சாரு, கடல் அப்படி விளையாண்டதுக்கே தாமர கோச்சுக்கிச்ச.
0: அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுங்கன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க.
1: இடாமுயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போற ஆசாரு.
0: என்னமோப்பா உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேனு தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். எங்காவது போ. எதுவும் நடக்கல. அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்காரன் போடுறான்னு பாத்து போடாடே.
3: ஒண்ணும் தெரியாதவங்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்ற?
0: ஆமா உனக்கு சொல்லி கொடுத்த, நீ கிழிச்சிட்ட. அவன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது?
3: அந்த கடுக்கனை முதல்ல குடுத்து தொலை, அதுக்குதான் அவன் உன் பின்னால சுத்துறான்.
0: டேய் மைதா மாவு, அவனுக்கு தேவை இப்ப இந்த கடுக்கன் இல்ல வேற ஒண்ணு.
3: அதென்ன சாரி?
0: டேய் பேசாம வாடா, இல்லனா வாய்க்காட்டி புடிச்சு தள்ளி விட்டுருவேன். தும்மா நொள்ளு பண்ணிட்டு புண்ணாக்கு பிறந்துவேன். ஆ சாரி பூ சாரி.
4: ஒரு விதத்துல நீ குடுத்து வச்சவன். அம்மாவும் அப்பாவும் இருந்த கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிறத பார்த்தா உன்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறது எவ்வளவு மேல நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் என் மேல இருக்கிற பாசத்தினால நீ சும்மா சொல்ற. அப்பா இருக்கனால உன்னால சண்டை போட முடியுது, அம்மா இருக்கனால அங்க போக முடியுது. எனக்கு சண்டை போடுறதுக்கும் யாரும் இல்ல, போச்சுட்டு போறதுக்கும் இடம் இல்ல.
4: நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், வேற ஏதாவது பேசுவோம்.

0: வேற இந்த கழனி எடுத்து உன் மேல ஊத்திட்டா நீ என்ன பண்ணுவ?
1: என்ன பண்ணுவ?
0: என்ன பண்ணுவ?
1: என்ன பண்ணுவ
0: சொல்லுட்டா?

0: திருப்பி இன்னொரு வாட்டி போய்
1: குளிப்பேன். என்ன இந்த கணக்கு தூக்க

0: என்ன பதில் சொல்றது?
1: சக்கரைக்கு சம்மதம் சொல்லட்டுமா?
2: வேணாம்.
1: ஏ?
2: எனக்கு நீ தான் வேணும்.

0: நான் போறேன், நான்
1: போறேன். ஐயோ சக்கர
0: தாமர, நான் இங்க இருந்து குதிக்க போறேன்.
1: நான்
0: குதிக்கிறேன்.
2: சாமி கிட்ட சொல்லி

0: ஏன் ரெண்டு கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம், நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது.
1: போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல.
0: சாரி
1: சக்கரை, ஏ சக்கரை, கண்ணா நில்லுமா, ராஜா நில்லடே,
2: சக்கரை
1: ஆசாரி கூப்பிடா, நில்லுடா, பூசாரி கூப்பிட்டா நிப்பியா, நில்லடே, டேய் நில்லடே, டேய் சக்கரை என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்க போற, நில்லடா,
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய வீடு.
0: சக்கரை கிழக்கு தட்ட தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சுட்டியாட்டு இருக்குது, மொத்தத்துல ஆளு சுத்தமாகிட்ட.
1: சக்கரை என்ன முடிச்சிட்டியா?
0: தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா?
3: பழைய வீடு நான் போனோம்,
0: தடுக்க கூட இல்லையா?
3: நான் போனோம்.
0: ஏய் மூட்டை இறக்கி வை, இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடி குடி.
3: வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன்.
0: இதாண்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்த விட்டுருவீங்களே.
3: பழைய வீடு இனிமே நான் கூட எல்லாம் பேச போறதில்ல.
0: ஏய் உனக்கு நான் குருடா, குரு துரோகம் செய்யாதுரா, குரு சாபம் பொல்லாது. சித்தியா நான் சொல்றத கேள்றா,
3: என் குரு இல்ல, என்ன ஏமாத்துறவன்.
0: சக்கரை சக்கரை இந்த நீலக்கல் கடுக்கன் தர வாங்கிட்டு போடா.
3: கடுக்கன் எனக்கு வேணாம், அதுவும் மூஞ்சுக்குதான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கா.
0: நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு இல்ல. நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான். நான் வைக்கிறம் பாரு ஆப்பு.
4: பாலு நான் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாரு போய்.
0: தேவரே தேவரே, என்னடா என்ன விஷயம்?
5: ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்ப விட வந்த, ஆப்ப சுட வந்த இல்ல, நீங்க குடிக்கிறத பாக்க வந்த.
0: பார்த்தாச்சு இல்ல, அப்ப போடா
1: நில்லா. சரி
5: உடா, அம்மா மாட்டையே இந்த கழுவு கழுவுறானே, இன்னைக்கு நான் மாட்டினா பெரட்டி புரட்டி கழுவிடுவோம்.
6: அட பாலுமாவே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானா? சரி நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே?
0: என்ன பொய்யா சொல்றேன்? நான் என்னைக்காவது பொய் சொல்லிருக்கேன்னா

0: நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது உண்மை. இந்த விஷயத்த நான் தேவர்கிட்டயே போய் சொல்லிருப்பேன், ஆனா உன்ன பார்த்தா செத்து போன எங்க அக்கா மாதிரியே இருக்கிற, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமே நடக்க வேண்டியது நீ பாத்துக்க. நான் வர்றேக்கா.
1: என் மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனம், நடந்தது என்ன நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பாரு.
0: நடக்க வேண்டியது தானே, இந்த தேவை யாருன்னு
1: காட்டுறேன். கோவப்படாதே.
2: நம்ம தோட்டத்துல அழிஞ்சது அது குறைச்சுடனே அது போங்க. நீங்க மரவள்ளி மரவள்ளி மரவள்ளி
3: கண்டு
2: வாங்க வாங்க வாங்க.
0: குடிக்க சொட்டு தண்ணி கொடுத்தீங்க.

உடம்புல அவ்வளவு திமிர் வச்சிருச்சா? தொனை கேக்குதோ தோன? அதுவும் அந்த கேன பையன். அப்பம் கெட்டவனா இருந்தா பொண்ணும் கெட்டு போன அர்த்தம் இல்ல. இதே இந்த வீட்டை விட்டு வெளியில போன கைய கால உடைச்சிருக்க.

0: அந்த கேன பைய செத்தானா இருக்கானு உனக்கு என்ன கவலை? அவனை பத்தி எங்கிட்டே நோண்டி நோண்டி கேக்குறேன்.
1: நீ என்கிட்டயே உண்மையை சொல்லிருப்பேன். எல்லாரும் என்கிட்ட தானே கேக்குறாங்க.
0: எனக்கு ஒரு அளவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அந்த பயல அடிச்சு போட்டு சாராய கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ அவங்க இல்ல தட்டு தடுமாறி எந்திரிச்சு போனானோ இல்ல எவனாவது தூக்கிட்டு போனானோ எவனுக்கு தெரியும்?
1: பலரும் பல விதமா பேசுறத கேக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா? என்ன இருந்தாலும் அவனுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட கூடாதியா?
0: என்னடி புதுசா உபதேசம் பண்ற? ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இல்லாத அந்த பயலுக்கு நான் கொடுத்த தண்டனை சரிதான்.
2: சக்கரை அடிச்ச தெராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே திராச வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யார் அவன்? யமதர்ம. நல்ல வேலை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோம்.
3: ஏன் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை.
2: எப்படி?
3: அது அப்படிதான்.
2: எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி என் தலையில வந்து விடும்?
3: சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி? எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே.
2: நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன நீயே கழுமரத்துல ஏத்திட்டு போட்டுருக்க?
3: நீயா சும்மா நிக்கிற?
2: பின்ன
3: வாய கிண்டாதா சரி? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன்.
2: சொல்ற
3: குழந்தை மாதிரி இருந்த அவன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்பு வச்சது நீ தானே? நீதான் அவனை கொன்ன.
2: என்னது
3: நீ? நீ ஒரு துஷ்ட
2: பாலு. டேய் பாலு, நீ ஒண்ணும் ரொம்ப குழப்பிக்காதரா. சக்கரைக்கு எதுவும் ஆகிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சக்கரை இருக்கும், சக்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா.
1: என்ன புள்ளடி நீ, குழந்தைக்கு மஞ்சக்க மலை வந்திருக்கு, நீ எதை வைத்தியம் பார்த்துட்டு இருக்கியே? கடவுளே, என் குழந்தை இப்படியே வச்சிருந்தா குழந்தை உயிருக்குள்ள ஆபத்த முடியும்.
4: இத பாருமா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த சுத்து

0: பக்கத்துல மஞ்சக்காமலைக்கு நம்ம தேவர் முத சம்சாரம். லட்சுமிய மாதிரி வைத்தியம் பார்க்க முடியும். ஏமா அழுகுற, மனசுல எதையும் வச்சுட்டு காலத்தை கடத்தாம உள்ளே சீக்கிரமா தூக்கிட்டு போய் காப்பாத்துமா.
1: நான் எப்படியாத்தா அவங்கள போய் பாக்குறது?
2: என்ன சொல்ற நீ? உங்க சக்கரத்தி சண்டையில குழந்தைய பறி கொடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: வீராப்பு பாக்காம முதல்ல குழந்தைய லட்சுமி மகன் தூக்கிட்டு போ.
3: வாங்க உக்காருங்க மாப்பிள. எம்பூட்டு ஒன்னாலும் கூடிங்க, செலவு தேவர்த்தன். ஏ வேலு, ஏலே, எல்லா பயலோடும் கேட்டுங்க, இவர்தான் என் மாப்பிள. தாமரையை கட்டிக்க போறவர், பேரு செங்கோடன். தேவருக்கு தர மரியாதை மாப்பிளைக்கும் தரணும். என்ன புரியுதா? என்னடி இறக்க இறக்க ஓடி வர, மாப்பிளைய பார்க்க வந்தியோ செங்கோடன்.
1: எங்கயாவது
3: போய் செத்து தொலை.
1: அம்மா, லட்சுமி அம்மா இருக்காங்களா?
2: யாரு? நீயா? எங்கடி வந்த?
1: அம்மா, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு மடிப்பிச்சு கொடுக்கணும்.
2: குழந்தைக்கு என்னாச்சு?
1: என்னன்னா உனக்கு என்ன? ரத்தம் கட்டவன் பாடி இங்க இருந்த. அம்மா அம்மா, நான் உங்க கால பிடிச்சு கேட்டுக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை
2: கொடுத்துறாதீங்க. சும்மா பேசாம இருமா. ஆமா, எத்தனை நாளா உடம்புக்கு சுகம் இல்ல?
1: எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறா, காலையில இருந்து நினைவு இல்லாம கிடக்குறா. எதையும் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க.
2: வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல இந்த குழந்தைக்கு நானும் அம்மா தானே. உரிமை கொண்டாட வந்திருக்கேன்னு நினைக்காத. என் பொண்ணை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்ன, நான் கூட இருக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. சக்கரைய பத்தி எதுவும் தெரியல. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் உனக்கு தெரிஞ்சது தானே?
3: இதுதான் நம்ம ஊரு. நான் சம்பாரிச்சு வாங்கினது. தாமர, ரெண்டு கிளாஸும் தண்ணி கொண்டா, சீக்கிரம் உட்காருங்க. தாமரைய பாத்தீங்கன்னா கல்யாணத்தை இப்பவே வைக்கம்பீங்க. தாமர அப்புள்ள, நீ எங்கடி அதிசயமா வைபுள்ள? புள்ள செங்கோடன் நல்லா பாத்துக்க, நீ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்ல பாரு எப்படி. புள்ள வெக்கம் எப்படி தாமர?
4: நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா?
3: அவசரத்தை பாரு.
2: உன் முடிவு தெரிஞ்சுதாயா நான் இங்க வந்தேன்? நம்ம வீட்டுக்கு இன்னொரு குடிக்காரன்தான் மாப்பிளையா வரணுமா?
3: என்ன, இந்த ராணியை தேடிட்டு தேசிங்கராஜா குதிரையில வருவானா?
2: வீம்புக்கு பேசாதையா, தாமர ஆசைப்படியே.
3: தெரியல, தேவரை பத்தி ஏட்டிக்கு போட்டு பேசினா போலாதவன் ஆயிடுவான். செங்கோடன் தான் எனக்கு மாப்பிள்ள, இன்னொரு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வரணும்.

0: ஏன்டா மாதிரி இந்த முடிவுக்கு வந்த?
1: நீ இல்ல இருக்கும் போது நான் வாழ முடியும். என்னாச்சு ஒண்ணுமே தெரியல. என் அப்பா எடுத்த முடிவு உனக்கு தெரியல. தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்?
0: இப்ப நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா நான் செஞ்ச காரியம் அப்படி. சக்கரை நிச்சயமா எங்காவது உயிரோடு இருப்பான், உனக்காகவாவது இருப்பான். என் வாழ்க்கையில மொதல் தடவையா ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். நீ பாரு சக்கரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்க்கிறேன்.
2: ஆசாரி ஆசாரி, சக்கரை உயிரோடு இருக்கான்.
0: எங்கடா?
2: கோடிக்கரையில் இருக்கான்னு சொன்னாங்க.
0: ஆசாரி
2: சக்கரை ஆசாரி நல்லா சாரி நல்லா இருக்கலாம்.
3: நல்லா இருக்கு பாரு.
0: என் தாமரை எப்படி இருக்கா?
4: நல்லாதான் இருக்கா. வா. ஆமா, நீ எப்படி இங்க வந்த?
5: அது எனக்கே தெரியாது. அடிபட்டு கிடந்த என்ன மீங்காரங்கதான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களா? என்ன வருதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு. உடம்பு பூரா ரணம், ரத்தம் சீமா வடிஞ்சது. நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் நான் எல்லா வேலை செஞ்ச, ஆனா அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே தரல. அப்பதான் நான் அனாதேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் மறுபடியும் கிராமத்துக்கு வருவேன். தேவரை குத்தி கொல்லுவேன். அவனை கொன்னுட்டு தாமரை கல்யாணம் பண்ணி நான் சுகமா வாழ்வேன்.
0: சக்கர, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. என்ன மன்னிச்சிடுறா?
5: உன் மேல எனக்கு கோவம் ஒண்ணு இல்ல சாரி. என்ன கொல்ல பார்த்தானா அந்த தேவர், அவன் மேலதான் எனக்கு கோவம்.
0: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கேயே இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா. தேவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நானே சம்மதம் வாங்குறேன்.
2: நம்ம கிராமத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கட்டும், அப்புறம் நீ இங்க வரலாம்.
5: இல்ல, நான் வருவேன். பிச்சுவா கத்தியோட தான் நான் வருவேன்.
0: கத்தி இல்லாம நான் வரமாட்டேன்.
5: கத்தி வாங்கிட்டான், வேலை செஞ்சு காசு சேர்க்கிறேன். காசு சேர்ந்ததும் கத்தியோட நான் கிராமத்துக்கு வருவேன்.
2: ஆமா, தாமரை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன செய்வ?
5: என் தாமரை சம்மதிக்காம இருக்காது.
2: தாமரை அவன் அப்பாவுக்கு பயந்துகிட்டு மனச மாத்திக்கிட்டா, அதனால நீ அங்க வர வேண்டாம்.
5: கோபாலு, நாங்க வராம இருக்க நீ போய் சொல்ற. என் தாமரை மனசு மாறாது. நான் நிச்சயம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்.
0: சக்கரை, நாங்க வரட்டுமா?
5: சரியா சாரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன் பிச்சுவக்கத்தியோட.
1: வேண்டாம் வேண்டாம், சக்கர இங்க வர வேண்டாம். அது வந்தா இங்க ஏதாவது நடத்தணும்.
2: சரி தாமரை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உன் அப்பா முடிவு பண்ணிருக்க கல்யாணத்தை தான் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல.
0: அத நான் பாத்துக்கிறேன். இந்த கோக்கிறது பிரிக்கிறது இதை என்ன விட அழகா செய்யறதுக்கு ஆளே இல்ல. உன்னை கட்டிக்க போற அந்த மாப்பிளைய உங்க அப்பனை வச்சே அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.

0: தாமரை பத்தி தேவங்கிட்டே சொல்ற.
1: தேவர தேவர சக்கரை கத்தியோட வந்திருக்கான்.
0: எங்கடா
1: சந்தேல?
0: அந்த கேன பயலுக்கு சாவு இந்த மண்ணில தான்.
1: கிட்ட வராத குட்டிடு, கிட்ட வராத குத்திடு, குத்திடு வாடா, குத்திடுவா
0: கிட்ட வராத குத்திட வர
2: சக்கரை

0: இதுவரை கேட்டது கேஆர் என்டர்பிரைசஸ் ஆவாரம் போ திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே.
0: இதில் நடித்தவர்கள் வினித், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக். கேஆர் என்டர்பிரைசஸ்
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒளிச்சித்திரம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நேயர்கள் கூட என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு புதிர் தான் விளையாட போகிறோம். ஸோ பாட்டு புதிர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் புதுசாக இணையக்கூடிய நேயர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவில் வெளிவந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள்லேருந்து ஏதாவது ஒரு பாடல் வரியை உங்ககிட்ட கேள்வியாக நான் கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாடல் வரி எந்த பாட்டில் இடம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும். ஸோ இதுதான் பாட்டு புதிரினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். சுனேயர்கள் வந்து இந்த பாட்டு புதிரில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் பாட்டு புதிரில் கலந்துக்கக்கூடிய அந்த முதல் நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம்.
0: ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப
0: நல்லமா இருக்கேன். இன்னைக்கு பாட்டு புதிர் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் நீங்க தான், உங்களுக்கான பாட்டு புதிர் காட்டிட்டு இருக்கு, கேக்கவா? ஈஸியாவா? சரி, இது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல் வரியை உன்னிப்பாக கவனிங்க பார்ப்போம். வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயில் என மாறியதே. ஹலோ,
1: வானவில் உரசியுமா?
0: வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயில் என மாறியதே. இணைப்புல இருக்கீங்களா? ஆஹா, நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே நம்ம க்ளூ கொடுக்கவே மாட்டோம். அப்படி நம்ம ராகமா பாடுறாரு தான் பாட்டி, எந்த படம் எந்த பாட்டுன்றதை நானும் சொல்லிடலாமே. சரி, நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. சரி, நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயரை நேராக, வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ,
2: வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமலில் இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சார்.
2: சார், குறைச்சிட்டேன்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்கவா?
2: அந்த பாட்டு தானே,
0: வானவில் உரசியே பறந்ததும் காக்கையும் மயில் என மாறியதே.
2: அது மகாபிரபுங்கிற படத்துல, கல்லூரி வானில் காய்கின்ற நிலவே.
0: அப்படியா? ஓகே சார், இதுதான் சரியான விடையான்றதை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேக்கலங்க, கண்டுபிடிச்சிடலாம்.
2: பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார்.
0: அப்படிங்களா? சரி, ஓகே சார், நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் ரெட்டி சேர்ந்த அயத் பாஷா ஜெய்பனி சார்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். சார், ஒரு நாலஞ்சு வரி சொன்னாலும் பரவாயில்ல, ரெண்டு வரி சொன்ன உடனே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு
0: சார். வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயில் என மாறியதே.
3: மாறியதே கேட்ட மாதிரி இருக்குது, ஆனா டக்குன்னு அப்படி கொஞ்சம் ராகமா பாடிட்டீங்கன்னா அப்படியே
0: கண்டுபிடிச்சு. இதுதான் நமக்கு பாட்டு புதிரினுடைய எல்லா விதிகளையும் நீங்க வந்து என்னையே மீற சொல்றீங்க. முதல் பாடலான பாட்டு புதிரான இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நேயர் வந்து வேற ஒரு பாட்டை சொன்னாரு, ஆனா அது சரியான விடையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியான விடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயில் என மாறியதே, காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே அப்படின்ற பாடல் வரக்கூடிய பாடல் வரி வரக்கூடிய பாடல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற அலே அலே அப்படின்ற பாட்டு தான். ஸோ அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை வந்து இணைய ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, விவத் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இணைய ஒளிபரப்பாக கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு புதிர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த

0: நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? இணைப்பில் ஏதோ பிரச்சனை. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார். எவ்வளவு விளம்பரம், எவ்வளவு நேரம், எங்க துண்டிப்பாயிடுமோ ஒரு பரபரப்போட பதட்டத்தோட நான் இணைப்பு போறத நான் கேட்டுட்டே இருக்கிறேன். தம்பி கபிலன் எழுதிய பாடல் நான் கண்டுபிடிச்சேன் பாடல்.
0: அப்படியா?
1: ஒன்னும்
0: பிரச்சனை இல்ல, இப்ப நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு, அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருங்க பாப்போம்.
1: முயற்சி செய்யறேன்.
0: ஏன் சார் இவ்வளவு சோர்வா? வேண்டாம், நீ உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நான் மழையில் காய்கிறோம், வெயிலில் நனைகிறோம், மழலை பேசியே மடியில் சாய்கிறோம், இன்னும் கொஞ்சம் எல்லை மீற நாள் பார்க்கிறோம். மழையில் காய்கிறோம், வெயிலில் நனைகிறோம், மழலை பேசியே மடியில் சாய்கிறோம், இன்னும் கொஞ்சம் எல்லை மீற நாள் பார்க்கிறோம்.
1: ராகம் தெரியல சார்.
0: சார் ஓகே சார், நீங்க இந்த பாடல வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இந்த பாடல் கேட்கும் போது அடடா இந்த பாடலா அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா சார்? அப்படிங்களா? சரி, அதே அந்த மழையினுடைய அந்த கதகதப்புல உங்களுக்கான அடுத்த எந்த பாட்டு? பாட்டு எந்த பாட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு நிமிஷம் பாருங்க.
0: அப்படிங்களா? சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணையறாங்க, அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: சென்னை விருகம்பாக்கம் பச்சைமங்கல் தெருவில் காமராஜ் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: ஆ நலமா இருக்கிறேன்
0: சார். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? இணைப்புல ஏதோ பிரச்சனை போல. அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு நன்றி நன்றி நன்றி. சினையர்கள் வந்து ஒவ்வொரு பாடலையும் கண்டுபிடிக்கிறதுல, அதாவது ஒரு குழந்தை எந்த அளவுக்கு உற்சாகத்தோட ஒரு போட்டி எதிர்கொள்ளுமோ அதே உற்சாகத்தோட, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான உற்சாகத்தோட நம்ம பாட்டு புதர் விளையாட்டில் ஒவ்வொரு பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த பாட்டு புதர், அதாவது மழையில் காய்கிறோம், வெயிலில் நனைகிறோம், மழலை பேசியே மடியில் சாய்கிறோம், இன்னும் கொஞ்சம் எல்லை மீற நாள் பார்க்கிறோம் அப்படின்ற அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற பாட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூ பூத்தது தோட்டம் யார் வைத்தது அப்படின்ற பாட்டு தான். ஸோ அந்த பாடலை இப்போ கேட்டு மகிழலாம். வாலி அவர்களுடைய வரிகளுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல், ஷான் மற்றும் சோனு நிகாம் இணைந்து பாடிய பாடல் தான். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பாட்டு புதிர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: ஆவடியிலிருந்து பானு பேசுறேன் சார்.
1: ஆவடியிலிருந்து பானு, சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: நாங்கள் எல்லாருமே நல்லமா இருக்கோம். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா? இல்ல, அந்த பாட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி பாட்டாவே கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்து உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா? ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னாவதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ.
0: உண்மையிலேயே
1: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. நம்ம பாட்டு, அந்த பாடல் வரிகளை சொல்லும் பொழுது, அதாவது அந்த பாட்டினுடைய மெட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதே நயத்தில் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக ஒரு உரைநடை மாதிரி அந்த பாடல் வரியை படித்தா கூட எப்படியோ நேயர்களை வந்து அந்த பாட்டு வரியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுதான் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கண்டுபிடிச்சது கரெக்ட். ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற எனக்கே எனக்கா அப்படின்ற பாடல் தான் இந்த பாடல் வரி இடம்பெற்ற பாட்டு. ஸோ அந்த பாட்டை கேட்டு மகிழலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதிய பாடல், உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி இணைந்து பாடிய பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதே நிகழ்ச்சியை இணைய ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு பாட்டு காத்துட்டு இருக்கு, கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு புதர் விளையாட்டில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஸோ பாட்டு புதர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: கலைசாமி, எப்படி சார் இருக்கீங்க
1: சார்?
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க?
0: எல்லாம் நல்லா இருக்கும் சார். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்கலாமா?
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: ஓகே, நல்லா கவனிங்க. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவே இல்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கேன் சார், யோசிக்கிறேன்.
0: இல்லை சார், நம்ம க்ளூ எப்பவுமே தர மாட்டோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார்.
1: நன்றி சார்.
0: ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன், செய்வ ஜெயத்திலும் குறமாட்டப்பட்டீங்க.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
2: நலம் ஐயா, நீங்க நலமா?
0: நலம் ஐயா. உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா?
2: ஐயா கொஞ்சம் ஜெயசிங் பழைய பாடல் தான் எனக்கு உதவியா இருக்கும்.
0: ஐயா ஏற்கனவே இந்த பாடல் கேட்டுட்டோம், இதை வேணா முயற்சி பண்ணுங்க.
2: சரிங்க.
0: தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறக்கவில்லை. அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. உங்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா?
3: படம் பேர் தீபாவளி, காதல் வைத்து காதல் வைத்துன்ற பாட்டு சார்.
0: ஆஹா, என்ன சார் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, சூப்பர் சார். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுனையர்கள் வந்து நம்ம பாடலை கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பதில் சொல்லும்பொழுது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் கண்டுபிடிச்சது சரி. தீபாவளி திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் அப்படின்ற பாடல் தான் அந்த பாடலை கேட்டு மகிழலாம். யுவன் சங்கராஜ் அவருடைய இசையில், நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, இணை ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 4:45 ஆயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள்கிட்ட பாடல் வரிகளை கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த பாடல் வரிகள் எந்த பாட்டில் இடம் பெற்ற பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் நம்ம பாட்டு புதிர் நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யாரைங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யாரைங்கிறது பேசுகிறீங்க?
1: எனக்கு
0: தெரிஞ்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதேன், கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன்.

0: படம் வந்து டூயட் சார்.
1: ஓகே. பாட்டினுடைய இடையில இருந்து இந்த வரிகள் எடுக்கிறமே கண்டிப்பா நீங்க சிரமப்படுவீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் எது ரொம்ப சிரமம் நினைக்கிறனோ அதை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் நேயர் அவர்கள் வந்து கண்டுபிடிச்ச பாடல் வரிகள் ரொம்ப கரெக்டான விஷயம். அதாவது நான் இதெல்லாம் ரொம்ப சிரமமாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. டூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதலே என் காதலே அப்படின்ற பாடல் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற பாடல். வைரமுத்து வரிகள் எழுத ஏஆர் ரஹ்மான் அவர்களை சேமிக்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இனிமையான குரலில் அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அவ்வாறே அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய பாட்டு புதிர் விளையாட்டு உண்மையிலேயே சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாபநாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏயா என் கோட்டிக்காரா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஜிப்ரான் இசைக்கு கவிஞனா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத சுந்தர் நாராயண் ராவ் மற்றும் மாளவிகா அனில்குமார் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஸோ இந்த பாடலை கேளுங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை இணை ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியர் தினம் சிறப்பாக ஒரு குட்டியான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருப்போம். நம்ம ஒரு காலத்தில் ஒரு மிஸ்ஸை பார்த்து பயந்துருப்போம், ஆனால் அந்த பயம் வந்து அப்போ பயமாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்போம். இன்றைக்கி ஆசிரியர் தினம், நமக்கு டெய்லியும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுத்தர ஒவ்வொருத்தருமே நமக்கு ஆசிரியர் தான். லேர்னிங் அப்படின்றது லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பல விஷயங்களை ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வந்து நம்ம நீங்க வந்து சின்ன வயசுல பயந்த ஒரு மிஸ் யாரு, எந்த பீரியடுக்கு பயந்தீங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த டாபிக்ல உங்களோட பேச போறேன். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2952030353 2 2 8 3 8 9 8 7 1. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், 2952530353 2 8 3 8 9 8 7 1. அண்ட் நம்ம கூட சேர்ந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இவங்க எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அழகாக டயல் பண்ணி இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்கேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில். அங்க போயிட்டு அழகா உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த மிஸ்ஸை பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம் தெரியுமா அப்படின்னு, இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு மிஸ் மேலே பயம் இருக்குதுன்னா நிஜமாவே அவங்க கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்க பாடல் எஸ் யார் இந்த பெண் தான், அந்த சாங் தான். சச் அ பியூட்டிஃபுல் சாங், பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: ஸ்டுடியோ 5:08 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. ஐயோ, அந்த மிஸ்னால எனக்கு செம்ம பயம் தெரியுமா? அதுக்காகவே நான் ஒழுங்கா படிச்சிருவேன், அவங்க எது சொன்னாலும் கரெக்டா செஞ்சுட்டு போயிடுவேன், அதனாலதான் நான் இவ்வளவு மார்க் வாங்கினேன் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் நிச்சயமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். லிசனர்ஸும் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்.
1: அதுக்கப்புறம்
0: அதுல அவங்க பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் அதுல நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா?
1: இல்ல, ஓரளவு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை டிராக், நான் படித்தது ஒரு அசாதாரண அந்த காலத்து பிஏ. அது பிறகு நான் சிவில் இன்ஜினியரா போய் அதுல ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்துல 39 ஆண்டுகள் பணி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. 5:09 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க செண்பகவல்லி, உங்களுக்கு எந்த மிஸ் பார்த்தா சின்ன வயசுல ரொம்ப பயம்?
2: எந்த படிக்கும் போது மேக்ஸ் டீச்சர்னா பயம் மேடம். பயம்னு இல்லைங்க மேடம், அவங்க நான் 84 படிச்சேங்க மேடம்.
0: ஓகே,
2: அப்போ வந்து ஒரு மேக்ஸுக்கு வந்து 2-3 மாடல் போடுவாங்க மேடம். நான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா இருந்தாங்க, மொழிதரன் சொல்லிட்டு, அந்த அண்ணா சொல்லி கொடுக்குற மாத்திரத்துல அந்த சம் போடுவாங்க மேடம். அந்த சம் ஃபுல்லா அடிச்சுட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாடல்ல போடலன்ட்டு 0 போட்டுருவாங்க மேடம்.
0: ஓ, அந்த அளவுக்கு டெரரா இருந்தாங்களா அவங்க?
2: ஆமா மேடம், அது கிளாஸ் டீச்சர் HM வரைக்கும் போயிடுச்சுங்க மேடம். கிளாஸ் டீச்சர் வந்து பாதா மேடம்.
0: ஓகே,
2: அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுக்கிற, மேக்ஸ்ல மட்டும் எப்படி உனக்கு வந்து 0 வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் நோட் வாங்கி பார்த்து, அவங்க வந்து இங்கிலீஷும் ஹிஸ்டரியும் எடுப்பாங்க மேடம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸ், அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சு அவங்கள்ட்ட கரெக்ஷன் பண்ணி அது வந்து மறைக்கும் போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம்.
0: பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. எனிஹோமா, நன்றி. சோ இந்த மொமெண்ட்ல அதை நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு?
2: ஆமா மேடம், ஷாக்கா தான் இருக்கு. அவங்க அந்த அண்ணா சொன்னாங்க, நீ

0: சொல்ற மெத்தட் போடு, பப்ளிக் எக்ஸாம்ல வந்து திருத்த போறது அவங்க கிடையாது, அதனால வந்து உனக்கு மார்க் கண்டிப்பா வரும், நீ போடுமா அப்படின்னு சொன்னாங்க மேடம்.
1: ஓகே, எவ்வளவு எடுத்தீங்க பப்ளிக்ல?
0: 88 மேடம்.
1: சிறப்பு சிறப்பு, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணீங்களா அந்த மார்க்கோட போய்? புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையற்றும். அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சர் வந்து எட்டயபுரம் சிவா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க ஆல்ரெடி வந்துட்டீங்களா சிவா, இல்ல இப்பதான் வரீங்களா?
2: போகும்போது அவருக்கு அவர் முதிய நம்ம ஏழாவது படிக்கும் போது அந்த வாத்தியரை பார்த்தோம் பாருங்க, அவர் மறந்துட்டு இருக்காரு. அதை நினைச்சு பாருங்க சார், என்ன போன முதல் கிளாஸ் போகும்போது சார் அடிப்பாரோ நமக்கு அப்பீஸ் கட்டல ஒரு மாசம் அப்படின்னு பயந்துருந்தேன்.
1: ஒவ்வொரு டீச்சருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அவங்க வச்சிருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சில டீச்சர்கள் வந்து அவ்வளவு ஞாபகத்துல இருப்பாங்க, ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விதம், அவங்க அவங்க டீச் பண்ண விதத்தை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே என்னைக்குமே என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது வந்து மேடம், நான் வந்து 96 இந்த பிரெயின் கத்துக்கிறதுக்காக நான் வந்து பூந்தமல்லி கரையாஞ்சாவடியில வந்து அங்க வந்து தங்கி
1: கத்துக்கிட்டேன்.
3: அப்போ அந்த விக்னேஷான்னு ஒரு சின்ன பொண்ணு தான், என்ன விட வயசுல சின்னது, ஆனா வந்து சின்னவங்களா இருந்தா கூட அவங்க சொல்லி கொடுக்குறப்ப அவங்க சிவன் கிட்ட வந்து எப்படி முருகன் வந்து நீங்க மண்டி போட்டு என்கிட்ட கேட்டாதான் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து நான் சொல்றத வந்து நீங்க வந்து கரெக்டா செய்யணும்னா என்னன்னா நான் அடிப்பேன், நீங்க பெரியவங்களா இருந்தா நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் அவங்க சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், அவங்க சொல்றப்ப எல்லாம் கரெக்டா எழுதிடுவேன், நீங்க திருப்பி எழுதுங்க அப்படின்பாங்க, தனியா நீங்களா எழுதுங்கம்பாங்க. நான் எழுது அந்த இதை வச்சு குத்தும் போது தப்பா இது பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, பேனா தான் வச்சிருப்பாங்க, பேனா அந்த பேனாவை எடுத்து என் முட்டியில அந்த கை முட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிப்பாங்க. அடுத்து என்ன நீங்க நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்டா நான் எப்படி தெரியுமா பயந்தேன். ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக் கொடுத்தாலும் வந்து 40 நாளுக்குல அந்த பிரெயிலியில நான் கத்துக்கிட்டேன்.
1: சூப்பர்ல, பயம் இருந்ததுனால அதை கத்துக்க முடிஞ்சது. நன்றி இணைப்புல வந்ததுக்கு, நன்றி.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பாட்டு எப்ப கேட்டாலுமே ஒரு மாதிரி நல்ல ஃபீல கொடுக்கும், வாங்க கேக்கலாம்.

ஸ்டுடியோ 5:21 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல இணைந்திருக்கீங்க 102.3 பாரதி. தமிழ் பண்பலை மட்டும் இல்லாம கும்பகோணம் பண்பலை 100.6

0: வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. பொதுஞ்சல் நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப பயந்து போயிருப்போம் ஒரு ஒரு பீரியட்ல ஸ்கூல் படிக்கும் போது. ஆனா அவங்க நம்மளை ரொம்ப திட்டிருப்பாங்க, நம்மளோட நல்லதுக்குன்றது நமக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பயந்த ஆசிரியர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பிரபாகரன் பிரியதர்ஷன் வந்து சொல்லியிருக்காரு, நான் சின்ன வயசுல ரொம்ப ரெண்டு பேருக்கு ரொம்ப பயப்படுவேன், கணக்கு அண்ட் வணிகவியல். ஆக அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கனகாம்பாள் அண்ட் குப்புசாமி. ஸோ இவங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். அவங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வன்னை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கணக்கு டீச்சரும் மேக்ஸு இந்த ரெண்டுமே, சாரி கணக்கு அண்ட் இங்கிலீஷ் இந்த இந்த பீரியட் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். என்னோடய ஆங்கில டீச்சர் கணக்கு டீச்சர் சந்திரா, அதுக்கு மாதிரி ஆங்கில டீச்சரோட பேர் அவர் மென்ஷன் பண்ணல, இவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லலைன்னா காது பிடிச்சி திருகுவாங்க. இன்றைக்குமே அந்த நினைவு அவங்க திருகுனது வந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மேக்ஸ்க்கு பதில் சொல்லலைன்னா தலையிலேயே டக்குன்னு அடிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பள்ளி ஆரம்ப நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு அப்படியே பேக்கில் போய் நாஸ்டால்ஜியாவாக எல்லாருமே இன்றைக்கி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலில் அகமத் பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கக்கிட்ட படித்தது அவர் வந்து யார்கிட்ட படித்தாலும் சந்தியான்னு ஒரு டீச்சர் கிட்ட படிச்சிருக்கு, சத்யான்னு ஒரு டீச்சர் கிட்ட படிச்சிருக்காரு. ஸோ அவங்க ரொம்ப தங்கமான டீச்சர் அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இப்போது அவங்கக்கிட்ட என் பொண்ணு படிச்சிருக்காங்க, அதே மாதிரி என் பையனும் படிச்சிருக்காங்க. தலைமுறை தாண்டி அந்த டீச்சரோட தொடர்பு எங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. எஸ், லிஸ்னர் லைனில் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உடையார் பாளையம் மஜின்.
0: சொல்லுங்க மஜின்.
1: ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: உயிர்மை எழுத்துக்களை மடியில் அமர்த்தி கைப்பிடித்து செதுக்கிய சிற்பிமா அவங்க.
0: நிச்சயமா.
1: தன்னடக்கத்தையும் நாவடக்கத்தையும் நன்னடத்தையும் கற்றுத்தந்த ஒழுக்க சீலர்.
0: நிச்சயமா.
1: என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியை அன்னபூரணி அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க, ரொம்ப அன்பானவங்க கூட.
0: நிச்சயமா.
1: அவர்களுடைய நினைவு இன்னைக்கு எனக்கு அப்படியே இருக்குமா.
0: அவங்க எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வாழ்க்கையில எங்க நின்று இருக்கோம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. சோ அது கண்டிப்பா நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. எஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கணக்கு ஆசிரியர் அப்படின்னாலே என் மனசெல்லாம் படபிடிப்பாயிடும், அப்படியே பயந்து போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ்ஸா, ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, முத்தையா அப்படின்னு எனக்கு ஒரு சார் இருந்தார், அவர் தப்பு செஞ்சாலே பெஞ்ச் மேலே நிற்க வச்சு பரம்பாலையே அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவரோட நாஸ்டால்ஜியான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கு அவங்க அடித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம யோசித்து பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஆசிரியர்கள் வந்து ஒரு அம்மா மாதிரின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நேரங்கள் தாண்டி ஸ்கூலில் இருந்த நேரங்கள் தான் அதிகம். அந்த டைமில் நம்ம அவங்க கைட் பண்ண விதத்தினால தான் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆசிரியர்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு எப்பவுமே வந்ததில்ல. எஸ், இணைந்திருங்கள்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.3 பாத்துக்கு இதான் தாழு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: டான். எஸ், ஹூ இஸ் இட்?
3: டான்.
0: 102.3
1: பாட்டுக்கு இதான் டான்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: முழுமையான கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சியில யாருல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்
1: மேடம்.
0: ஓகே, நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஆனாலுமே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே நேயர்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: யார் பேசுறீங்க?
2: பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க முகமது இக்பால், நீங்க வந்து எந்த ஒரு டீச்சரை பார்த்து பயந்து

0: இருக்கீங்க?
1: நான் ஸ்கூல் டேஸ்ல படிச்சத பத்தி ஞாபகம் இல்லை. இதுல ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு ஆர் ஜெயராஜன் ஒரு வாத்தியா இருந்தாருங்க, சிக்ஸா இருந்தாருங்க, மேக்ஸ் எடுத்தாருங்க. ஹோம்ஒர்க் போடலன்னா நான் முட்டி போட சொல்லுவாருங்க வெயில்ல, ரொம்ப கண்டிஷனான அவரு. சமயத்துல வீட்டுல இருந்து ஃபாதர் அழைச்சிட்டு சொல்லுவாங்க.
0: அழைச்சிட்டு போயிருக்கீங்களா அந்த மாதிரி?
1: இணைப்புல
0: வந்ததுக்கு நன்றி.
2: நினைச்சு
0: பாக்கும் போது அது எப்படி இருக்கு?
2: ஸ்கூல் முடிச்சிட்டு கூட மேடம் 4-5 வருஷம் அந்த வீக்கம் போல மேடம் முட்டை
0: இருந்திருக்காங்க. அவங்களோட டெரருக்கு பின்னாடி அப்பா அவங்க அந்த காலத்துல அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு மானசீகமான ஒரு அன்பு, ஒரு வணக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளோட லைஃப்ல. ஸோ இப்போ கூட எனக்குமே எல்லாரும் மாதிரி உங்கள மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். யார் அப்படின்னா மேக்ஸ் மிஸ் கிட்ட தான். எனக்கு வந்து ரேங்கே அதனால போகும், மேக்ஸில் மார்க் கம்மி ஆகிறதுனால தேர்ட் ரேங்க் போயிடுவேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டு வந்துச்சு. அந்த மிஸ்ஸை நான் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, நீ என்ன ஏன் திமிர் பிடிச்சி படிக்க மாட்டியா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் வரல மிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஸ்பெஷலாக வந்து எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் சொல்லி கொடுத்து, டென்த்தில் வந்து நான் வந்து அபவ் 75க்கு மேலே 78 எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி வரைக்குமே எனக்கு அந்த மேக்ஸ் மிஸ்னாலும் பயம், மேக்ஸ் பீரியட்னாலும் பயம். பட் 10th எடுத்து முடிச்சிட்டேன்ப்பா, இதோட மேக்ஸ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு டோட்டலாக சயின்ஸ்க்கு மாறின அந்த காலகட்டம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வருது. என்ன ஃபீலிங்? ஃபீலிங்கை நிறுத்த அடுத்த லெசனர் கிட்ட பேசலாம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. எஸ் அடுத்த லெசனர், ஹலோ வணக்கம். சொல்லுங்க ராஜசேகர்.
3: எனக்கு சின்ன வயசுல டீச்சர் பேர் தானே கேக்குறேன், எந்த டீச்சர்னு.
0: உங்களுக்கு எந்த டீச்சர் கிட்ட பயம் அதிகமா இருந்துச்சு, எந்த பீரியட்ல ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு?
3: பத்மா டீச்சர்னு, இங்கிலீஷ் பீரியட் இல்ல.
0: ஓகே.
3: செம்மையா திட்டுவாங்க. என்ன இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கே, ஏன் நல்லா படி, நல்ல பையனா இருக்கிற ஆனா நல்லா படிக்க மாட்டேன்றேன்னுவாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வாழ்க்க நல்ல முடியும். நீங்க
0: நன்றி நன்றி நன்றி. டீச்சர்னாலே ஒரு பயம் தான்ப்பா. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் அப்போ எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் அந்த சப்ஜெக்ட்னால நான் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது, ஆமாம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கெத்தாக சொல்லும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறவங்க நம்ம கூட வந்து நம்ம கூட பயணித்த அந்த பள்ளி கல்லூரி நாட்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நாம வந்து ரிப்பீட்டடா ஒரே நேயர்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து அடுத்த நேயர்களுக்கு வழி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்களோட கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாம நம்ம லைனை ஃப்ரீ பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை

0: வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படின்னு அழகான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்காக தான். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன்.
1: நான் வந்து வாத்தியார் எல்லாரும்

0: சொல்லுங்க நாகராஜன்.
1: நான் வந்து வாத்தியார் எல்லாருமே நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா சீசன் படித்தான். அவரு பாத்தீங்கன்னா கதையை உட்கார வச்சு தன்னை காலில் ஒரு சில்லு கில்லு வருவாரு, பாருங்க ஆட்டோமேட்டிக்கா படிப்பெல்லாம் கடகடகடன்னு வந்துடும்.
0: அதெல்லாம் எங்கிட்ட இருந்தாலும் ஓடி வந்துடும்ல.
1: அது அந்த அவரோட நினைப்பு எனக்கு எப்பயுமே இருக்கும்.
0: ஓகே,
1: அவருனாலதான் இப்ப நம்ம இந்த அளவுக்கு ஏதோ பேசுறோம் படிக்கிறோங்கிறதே எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு நினைச்சிட்டு தான் இருப்பாரு.
0: நிச்சயமா அழகா சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நினைச்சு பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த கிராட்டிடியூட் தாங்க மேட்டர்ஸ். ஹலோ வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: ஓகே, 5:37 ஆயிட்டிருக்கு. அடுத்த லிசனர் எப்போ வருவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2952 0353 2 3 2 8 3 8 9 8 7 1 2 8 3 8 9 8 7 1 இந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த அழகான நாட்கள், பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்களில் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஒரு மிஸ்ஸை பார்த்து, ஒரு மேமை பார்த்து, இல்லை ஒரு சாரை பார்த்து பயந்துருப்பீங்கள்ல. ஸோ அவங்கள பார்த்து பயந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அவங்களால உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். எஸ்ஸா,

என்னோட ஆங்கில வாத்தியாராக வந்த பிஏடி, அதாவது நேட்டிவ் ஸ்கூலில் பிஏ துறை வாத்தியார், அவர்னாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நானும் சரி என்னோட கிளாஸ்மேட்ஸும் சரி ரொம்ப பயப்படுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போல்லாம் நாங்கள் பயப்பட்டோம், இப்போ வந்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். அவர் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றி வச்ச தெய்வங்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கும்பகோணம் பாலக்கரை சுரேஷ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில்.

0: ஹேமலத் அக்கா அவங்களோட ட்ரில் மாஸ்டர்னாலே பயங்கர பயம் போல, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நாற்பத்தோரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள். எஸ், இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி நம்ம நினச்சி பார்த்துருப்போம். எப்போவுமே வந்து நம்மளோட நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு உடனே புரியாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இவ்வளோ நல்லவங்களை அவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். இப்போ நிச்சயமாக ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இப்போ உங்களுக்காக ஷான் ரோல்டன் அண்ட் அவங்களோட மியூசிக்கில் ஒரு செம்ம பாட்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இன்னைக்கு பக்தி மாலை வரிசையில் அழகழகான பக்தி பாடல்கள் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்ருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக மீரா திரைப்படத்திலிருந்து வண்டாடும் சோலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய பாடல், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் இசைந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் சரியாக 6:12 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சபரிமலையில் என தொடங்கும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். TM சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளுக்கு தேவராஜன் இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி மாலை வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. லவகுசா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீ ராம பரந்தாமா என்கின்ற பாடல். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசைக்கு ஏ மருதகாசி அவர்கள் வரிகள் எழுது, ஜே வி ராகவேலு, ஏ பி கோமலா, ராணி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக கேட்கலாம். இது உங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பக்தி மாலை கேட்டுட்ருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்ற பாடல் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைக்க எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

0: இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ உ சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுசியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இதனிடையே நல்லாசிரியர் விருது பெற்ற சீர்காழியைச் சேர்ந்த முதுகலை ஆசிரியர் திரு ராம்குமார், இந்த விருது கிடைத்துள்ளது மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தமக்கு அளிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் பல மாணவர்கள் மருத்துவராகவும், பல மாணவர்கள் பொறியாளராகவும், பல மாணவர்கள் பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன். மேலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்களை ஊக்குவித்து வருகிறேன். என்னுடைய இந்த பணியை பாராட்டி தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயரால் வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டுகிறது. இந்த விருதினை நான் வந்து மாணவர்களுக்காக மட்டுமே சமர்ப்பிக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டுமென்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. தஞ்சாவூரில் இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி, 13 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: தஞ்சாவூர் இதில் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டீம் போட்டிருக்கோம். ஃபோரன்சிக் மெடிசின் டாக்டர் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இது

0: 13 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதனோட ரிப்போர்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணின பிறகு என்ன தகவல் பார்த்தோம், தஞ்சாவூர்ல இருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க, அவங்களுடைய தகவல் இனிமேதான் நமக்கு கிடைக்க வேண்டியது. எல்லாரோடையும் நான் டச்சில் தான் இருக்கேன், கண்டினியூஸா 16 பேரோட ஃபேமிலியோடையும் நான் பேசிட்டு தரேன்.
1: சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்

0: சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சினேகா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி பத்மஜா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய இளவரசிகளில் இந்த நிகழ்ச்சியை இணைய ஒளிபரப்பில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என் விருப்பம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ என் விருப்பம் பகுதியில் அழகழகான திரை இசை பாடல்கள் உங்களுக்காக தவழ காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கும்சாரி அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்க, நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளுக்கு ஜி வி பிரகாஷ்குமார், அல்ருஃபியான், மாளவிகா சுந்தர் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். கேட்கலாம் இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: குமுறா கும்மு குமுறா.
1: ஆறு மணி 46 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. என் விருப்பம் பகுதியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசைந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கஜினி திரைப்படத்தில் இடம்பெற்ற சுட்டும் விழிச்சுடரே அப்படின்ற பாடல் தான். ஸோ இந்த பாடலை நினைக்கும் பொழுதுலாம் பாரதியார் அவர்கள் எழுதின அந்த சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா அப்படின்ற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த வரியை எடுத்து இப்படி ஒரு பாடலும் எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹாரி ஜெயராஜ் அவருடைய அழகான இசையில், நாமத்துக்குமார் அவருடைய வரிகளில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிய பாடல் பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாசிபிலிட்டிஸ் பிகம் ப்ரோக்ரஸ்.
1: என் விருப்பம் பகுதியில் இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து ஒரு அழகான துள்ளல் இசை பாடல். இந்த பாடலை கேட்டு உண்மையிலேயே துள்ளி குதிச்சு ஆடணும் போல தான் தோணும். அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக தேவி திரைப்படத்திலிருந்து சல்மார் அப்படின்னு வரக்கூடிய பாட்டு தான் கேட்டு மகிழலாம். இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு இருக்கவங்க எழுந்துடுச்சு ஆடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யாருக்காகவும் பார்க்காதீங்க, கூச்சமே படாதீங்க, ஆடி தீத்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்காகவே இசையை காத்துட்ருக்கு விஷால் மிஸ்ரா மற்றும் சஜித் வாஜித் அவர்களுடைய இசையில் ராமுத்துக்குமார் வரிகளில் பென்னி டயால் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. திரைகாணம் பகுதிக்காக உங்களோட இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியாக 7:01 ஆகிட்டுருக்கு. இதே நிகழ்ச்சியை இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. திரைகாணம் பகுதியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அன்னக்கிளி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து. இதுவும் ஒரு அழகான தொழிலிசை பாடல் தான். பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் ஜெஸி கிஃப்ட் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 7:11 நிமிடம் ஆகிட்டுருக்கு. என் விருப்பம் பகுதியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சண்டகோழி திரைப்படத்தில் இடம்பெற்ற கும்தள கடிகானா அப்படின்ற பாட்டு தான். யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, கார்த்திக் மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடிய பாடல். கேட்கலாம் இது உங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்

0: அறிவித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இரண்டாவது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 10,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக்கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெற உள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு $500 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாளங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல்.

0: அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட்கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகாணம் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கூடிய தருணத்தில் திரைகாணம் பகுதியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புதுப்பேட்டை திரைப்படத்தில் இடம்பெற்ற நெருப்பு வாயினில் ஓரமாக எரியும் அப்படின்ற பாடல், கமலஹாசன் அவர்கள் பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா இசைக்கு நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத அமைந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:30. கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்
3: நலம் நலமறிய ஆவல். இன்று ஆசிரியர் தினம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆசிரியர் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் அடித்தளம் அமைப்பவர். மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. மாதாவும் பிதாவும் சொல்றத நாம எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்போம்ங்கிறது நமக்கே தெரியும். ஆனா ஓர் ஆசிரியர் சொன்னா உடனே அதை சிரமேற்கொண்டு செய்வோம். ஏன்னா வாத்தியாருக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு. அப்படியாப்பட்ட ஆசிரியர்களுக்கான நாள் இன்று. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால இந்த காலத்து குழந்தைகள் இளவட்டங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர்களது தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சோதனை செய்தோம். அந்த குழந்தைகளின் தமிழ் பேச்சு ழகரம் லகரம் லகரம் வாங்க நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு மெச்சும்படி இருந்தது. அப்போ உடனடியா அந்த குழந்தைகளின் தமிழாசிரியருக்குத்தான் பேர் புகழ் போனது. ஏன் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கூட அந்த புகழ்ச்சி போகல? பரவாயில்லையே, உங்க தமிழாசிரியர் உங்களுக்கு நல்ல உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருக்காருன்னு புகழ்ந்து பேசினாங்க கூட இருந்தவர்கள்.
2: தஞ்சாவூர் சிவகுமார் ஐயா.
3: ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர் என்ற கதாபாத்திரம் 3-4 வயசுல தொடங்கி அவருடைய இறப்பு வரை, ஏன் அதற்கு அப்புறமும் தொடர்ந்து வரும். ஆசிரிய பணி அறப்பணி. இப்பணியை தொடரணும். தமிழ் மொழி, அறிவியல், கணிதம் இந்த பாடங்களோடு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நமது சூழல்,
2: நம்ம குலத்தொழிலான விவசாயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். விவசாயம் என்பது நமது அடிப்படை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், முதல்ல வர்றது உண்ண உணவு தான். அதற்கு விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கணும். விவசாய தொழில ஈடுபடணும். விவசாயிகளோடு இணைந்து செயல்படணும்.
3: பாருங்க, நம்மூர் சாலைகள்லாம் கருப்பு தார் பூசப்பட்டிருக்கு. பாக்குறோம், இந்த தார் சாலைகள்ல 90% சூரிய வெப்பம் இறங்குதான். சாலை வசதிகள் இப்போ பெருகிடுச்சு. இதனால இந்த வெப்பம் பெரும் சுற்றுச்சூழல் கேட்டை உருவாக்குது. தார் சாலைகள் உள்வாங்கக்கூடிய வெப்பம் மறுபடியும் வெளியே வருது அல்லது பரவுது. இதன் காரணமா நகர்ப்புறங்களின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்குது. இந்த வெப்பத்தை சமாளிக்க வசதி வாய்ப்புள்ளவர்கள் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவர். இது மேலும் நமது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இந்த பாதிப்புக்கு

0: நகர வெப்பத்தீவுன்னு பேர் வேற வச்சிருக்காங்க. கருப்பு தார் சாலைகள்ல சாம்பல் நிற தார் வண்ணத்தை பூசினால் 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பத்தை தணிக்க முடியுமா? சாம்பல் நிறம் சூரிய ஒளியை உள்வாங்காதான், பிரதிபலிக்குமா? கூல் சீல்னு ஒரு வண்ணப்பூச்சை உருவாக்கி இருக்காங்க. இதை பயன்படுத்தி நமது தார் சாலைகள் உமிழும் வெப்பத்தை தடுக்கலாம்.
1: சிவகுமார் ஐயா,
0: இது போன்ற புது புது நுட்பங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல செய்திகள் சென்று சேரட்டும். நல்லதை சொல்லி நல்லதை வளர்க்கும் உத்தி நீங்க சொல்லி கொடுத்தது தானே? ஆனா இன்றைய இள வட்டங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது. நல்ல பழக்க வழக்கங்கள், சூழல் பாதுகாப்பு போன்ற நற்செயல்கள், பெரியவர்களை மதிக்கும் பாங்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதையெல்லாம் பெற்றோர்களோடு ஆசிரியர்களும் இணைந்து செய்யணும். அப்படித்தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: வணக்கம் இசை உள்ளங்களே,
6: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 7:35 ஆயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இதே நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் நம்ம என்ன மாதிரியான பாடல்கள் கேட்டு மகிழ போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களை பார்த்தாலே அப்படியே ஆசையா கொஞ்சி விளையாடணும்னு தோணும் இல்லையா? அந்த கொஞ்சி விளையாடக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தைகளை பார்த்து ஏதாவது ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணக்கூடிய தருணத்தில் நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் பாட்டு தோணுமோ ஸோ அந்த பாடல்கள் தான் கேட்டு மகிழ போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக தங்க மீன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்ற பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்கள் பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்தவர்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களுக்காக காத்துட்ருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல், ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைக்க வரலட்சுமி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 7:43 ஆயிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மழைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடலாம் கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கேட்டு முடிச்ச இரண்டு பாடல்களுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். பசங்க 2 திரைப்படத்தில் இருந்து தம் தம் தாரா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழலாம். ஆரோல் கொரோலி அவர்கள் இசையமைக்க அவரே பாடிய பாடல். நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக இசை காத்துட்ருக்கு. தெய்வ திருமகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பப்பப்பா பா பா பப்பா பா அப்படின்ற பாடல். இந்த பாடலை நான் உச்சரிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு சரியாக கன்வே ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பாட்டை கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக துள்ளி குதிச்சு இந்த கூடவே பாடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்க, நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, சியான் விக்ரம் பாடிய பாடல். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 7:55 கேட்கலாம். இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா வந்தார், என்ன விஷயம்னு விசாரிச்சேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமே நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சுட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தா கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்க, அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன், எங்கள் நட்பு கெட்டுப்போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நம் இன்றொரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும்

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 தமிழ்.
2: 102.3 தமிழ்நாடே கேட்குது நின்று
1: தமிழ்.

0: எனக்குள் நான். பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் இதோ காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்க்க காத்திருக்கிறது. வார வாரம் ஆறு வாரமாய் நம் செவி தீண்டி சுகம் சேர்த்து கொண்டிருக்கும் இந்த எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு யார்? செந்தமிழில் இன்று முழ சீர் சான்ற நூல்களுக்கோ அந்தமிலை காண்மின் அடுத்து இந்த வரிகளை தன்னுடைய படைப்புகளால் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். முயன்று வரலாற்றை படித்தல் வேண்டும், முடிந்தால் வரலாறு படைத்தல் வேண்டும். அப்படி முயன்று படிக்கும் போது வரலாறாகவே வாழ்வது என்பது கைவரக்கூடும் என்று சொல்லுவார்கள். வரலாறு படிப்பது வேறு, படைப்பது வேறு, வரலாறாக வாழ்வது என்பது வேறு. இத்தனைக்கும் தக்கதொரு சான்றாக தொடர்பாக இருக்கக்கூடிய பேராசிரியரும் ஆய்வாளருமான, அனைத்திற்கும் மேலாக சாகித்ய அகாடமி விருதாளருமான முனைவர் ஆ இரா வேங்கடாச்சலபதி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்தில் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான நாளில், ஏன்னா செப்டம்பர் 5 இந்த நாள் வரலாற்றிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு நாள். இந்த நாளோடு தொடர்புடைய ஒரு சிறப்பாளர் இன்று நம்மோடு இந்த எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிலையத்தார் சார்பாக அன்பான வணக்கமும் வரவேற்பும் சார் உங்களுக்கு.
1: வணக்கம்.
0: இப்போ இந்த அகில இந்திய வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நீண்ட நெடிய பயணம் எழுத்துலகத்திற்கும் சரி படைப்புலகத்திற்கும் சரி. அதே மாதிரிதான் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது வானொலியை நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு மகிழ்வோட இந்த செப்டம்பர் 5 உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த குரல் பதிவுகளை இந்த நாள்ல கேட்கறதே வந்து ஒரு பெரிய கொடுப்பினையும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுடைய நேயர்கள். எங்கிருந்து தொடங்கலாம் இந்த எனக்குள் நான் அப்படின்ற கேள்வியும் பதிலும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வியலும் வரலாற்றியலும் அங்கிருந்து தொடங்கலாம். நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்களுடைய அந்த கல்வி படிப்பு எப்படி தொடங்குனீங்க இந்த வரலாற்றுக்குள்ள?
1: நான் பிறந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டத்தில், அதாவது பழைய வடஆர்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் என்கின்ற ஊர். அங்கே பிறந்து நான் ஒரு 6 குழந்தையாக நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். எப்போவுமே வந்து வடஆர்காடு மாவட்டம், வேலூர், குடியாத்தம் போன்ற பகுதிகளிலிருந்து சென்னைக்கு என்பது

0: ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு.
1: ஏன்னா அது ஒரு அண்மை பகுதியாக,
0: அண்மை பகுதி, அது ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது தான். நான் முழுக்க வளர்ந்தது சென்னை,
1: சென்னை
0: ஒரு சென்னை வாசியாகத்தான் என்னை கருதி கொள்கிறேன். ஆனாலும் என்னுடைய பேச்சை கேட்பவர்கள் யாருக்குமே வந்து சென்னை நகர வாசி என்று யாருக்குமே அடையாளம் காண முடியாது. நான் தமிழ்நாட்டின் எந்த பகுதியை சார்ந்தவன் என்பதை என்னுடைய பேச்சிலிருந்து
1: கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வட்டார விளக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி சார் அதை தெரியாமல் கொண்டு போறீங்க அந்த ட்ரிக்?
0: அதற்காரணம் வந்து பொது தமிழை வந்து நல்லா படித்தது ஒரு காரணம்.
1: அருமையாக சொன்னீங்க.
0: ஆனால் அதே சமயத்தில் தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து
1: வளர்த்தெடுக்கக்கூடிய
0: வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர், நான் வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
1: பெருமை
0: நிச்சயமாக பெருமை. ஏன்னா நெல்லை மண் தான் வந்து என்னை உருவாக்கிய, இந்த ஆளுமைகளெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்ததால் தான் இன்றைக்கு நான் வந்து இந்த ஒலிப்பதிவுக்கு நான் கூப்பிட்ருக்கேங்க. இல்லாட்டி எனக்குன்னு தனியாக எந்த சிறப்பும் கிடையாது. வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன், இந்த மூன்று பேர் ஆளுமைகள் 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ்நாட்டை வந்து உருவாக்கியவர்கள். அவர்களை ஆராய்ச்சி செய்ததன் காரணமாக அந்த ஊர்களுக்கு பல முறை சென்றதாலும், அப்புறம் ஒரு வாய்ப்பாக 5-6 ஆண்டுகள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் நான் பேராசிரியராக பணியாற்றியதாலும் நிறைய பேர் என்னை வந்து நெல்லை வாசியாக கருதி கொள்வார்கள். அது எனக்கு வந்து மகிழ்ச்சி தரும். நான் பேசும்போது இடையிடையில் ஊடால
1: நெல்லை தமிழை,
0: நெல்லை தமிழை வந்து பேசுவோம். அப்புறம் சிறந்த வட்டார மொழி ஆட்சிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னோட விருப்பம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். இங்கே சென்னை நகரத்தில் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறதையும் மாவு அரைக்கிறது தான் சொல்லுவாங்க. இடியாப்பத்துக்கு அரிசியை வந்து மாவு இடிக்கிறோன்னு அதையும் மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில தான் வந்து இதற்கு ஒரு வேறுபாடு. இட்லிக்கு மாவை அரைப்பீர்கள், இடியாப்பத்திற்கோ முறுக்கிற்கோ மாவை திருப்பீர்கள் அப்படின்றது. இந்த மாதிரியான நுட்பங்கள் வந்து அந்தந்த வட்டார வழக்கில் தான் வந்து இருக்கும்.
1: இப்போ
0: இதையெல்லாம் வந்து நல்ல நுட்பமாக நான் கவனிச்சிருக்கேன்.
1: நீங்கள் அந்த ஒரு ஆய்வாளர் கண்ணோட்டத்திலேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது ஒரு வாழ்வியல நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு. நீங்கள் இந்த மாவு திரிக்கக்கூடிய ஒரு விஷயம், திருநெல்வேலியில் நீங்கள் இருக்கும்போதோ, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேசும்போதோ, இல்லை நீங்கள் அப்படி போகிற வழியில் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்கள் காதில் கேட்டிருக்கோம். பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, ஏதோ சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு போகாமல் ஒரு ஆய்வாளருக்கு மட்டும்தான் 24 மணி நேரமும் அந்த சிந்தனையோடையே இருப்பாங்க.
0: எப்போதுமே நம்முடைய சுற்றுச்சூழலை நன்றாக ஊன்றி பார்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வந்து ஒரு சமூகவியல் ஆய்வாளராக நீங்கள் இருக்க முடியும். அதை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அப்போ தான் வந்து தமிழ் மண்ணிலையும் தமிழ் மண்ணினுடைய வெவ்வேறு பிராந்தியங்கள் அதில் பார்க்கும்போது திருநெல்வேலிக்கும் குமரி மாவட்டமும் அடுத்தடுத்து இருந்தாலும் கூட எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது அப்படின்றத பார்க்கலாம். இத்தனைக்கும் வந்து பாளையங்கோட்டை வெயில் என்பது வந்து இப்பவும் வந்து அச்சத்தை தரக்கூடிய ஒரு வெயில் இருந்தாலும் வந்து நம்ம பாளையங்கோட்டை வந்து
1: ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே இது அந்த பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் நீங்க சொல்லக்கூடிய நாஞ்சில் பகுதி, அங்க இருக்கக்கூடிய குழுமை வேற,
0: முற்றிலும் வேற. நீங்க ஆரல்வாய் மொழி தான், அந்த
1: தோவாளரை
0: கணவாயை தாண்டியதுமே வந்து மாறிவிடும். அது ஒரு தனி அனுபவம்.

0: எனக்கு முதல் முறை குமரி மாவட்டத்தை பார்த்தபோது அதனுடைய பசுமை, குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் வந்து மொட்டை பாறைகளாக இருக்கும். எனக்கு முதல் முறையாக மலைகளின் மீது வந்து மரங்கள் பார்ப்பது, பசுமையாக இருப்பது என்பது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகளாக இருப்பது, அதுவும் வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியம் வந்து முதல் முறையாக கேரளாவிற்கு சென்றபோது எனக்கு ரொம்ப, அது இறைவனுடைய நாடு அப்படின்னு சொல்றது வந்து சரியாதான், எங்கு பார்த்தாலும் ஒன்று பசுமையாகவோ அல்லது நீளமாகவோ இருப்பதை வந்து பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி. எப்பவுமே வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து பாடம் சொல்லுவாங்க, நீங்க பழைய ஆவணங்களை மட்டும் வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடாது, அந்த நிலப்பரப்பை நேராக பார்க்க வேண்டும் அப்படின்றது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடம்.
1: நீங்க இதை சொல்லும் போது எனக்கு உங்க பகுதியில அந்த மொட்டை பாறை, அங்க பாறைக்குள்ள மரங்கள், அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு கவிதை படிச்சது ஞாபகம் வருது சார். யாருக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க, பாறைக்குள் வேர் விட்ட அந்த மரத்திற்கா, வேருக்கு நெகிழ்ந்து கொடுத்த பாறைக்கா. இந்த வரி நான் ரொம்ப சின்ன வயசுல படிச்சது, ஆனா எனக்கு வந்து அடிக்கடி நான் இதை யோசிப்பேன். இது வந்து ரெண்டு பக்கமும், ஒன்னு அந்த வேருக்கு உண்டான முயற்சியை நான் பாராட்டுறதா, இல்ல அந்த பாறைக்கு உண்டான நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை பாராட்டுறதா அப்படின்ற மாதிரி அந்த கவிஞருடைய கற்பனை இருக்கும். நீங்க சொல்லும் போது நான் ரெண்டையுமே ஒப்புமைப்படுத்தி பாக்குறேன். இந்த இதையும் நீங்க பாத்திருக்கீங்க, அங்க போய் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை அப்படி இப்ப கேட்டால் நாஞ்சில்னு சொன்ன உடனே உங்களுக்கு இது ஞாபகம் வருது இல்லை, எத்தனையும் இருக்கு நாஞ்சில்ல, ஆனா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலே இயற்கையுடைய படைப்பு ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதுதான். சொல்லுங்க சார், எப்படி சார் நீங்க வந்து இந்த வரலாறு அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்தீங்க?
0: நான் சென்னையில தான் முழுக்க வளர்ந்தேன். 6-7 வயதாக இருக்கும்போது அந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில இருந்து, ரொம்ப வட சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப நெரிசலான பகுதி, அது ஆறு
1: பிறந்து வளர்ந்து
0: நான் வளர்ந்தேன். ஒரு 6-6.5 வயது இருக்கும்போது அப்பதான் புதிதாக குடியிருப்புகள் எல்லாம் வந்து சென்னை நகரத்துல வந்தது. அண்ணா நகர் 60களில் தோன்றது மாதிரி 70களுடைய தொடக்கத்துல கலைஞர் கருணாநிதி நகர் உருவாச்சு. இதெல்லாம் வந்து திட்டமிட்ட நகர்ப்புற வளர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி நகர், அண்ணா நகர்லாம் வந்து டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் வந்து
1: வரைபட
0: அமைப்பு, அதாவது உதாரணத்திற்கு வந்து குறைந்த ஊதிய பிரிவு, நடுத்தர ஊதிய பிரிவு, வசதியானவர்கள் எல்லாரும் வசிப்பதற்கான குடியிருப்பு பகுதிகள் கலந்து கட்டப்பட்டன. அது மட்டுமல்லாமல் சாலையினுடைய ஒரு புறம் ஒரு முழு கிரவுண்ட் இருக்கக்கூடிய வீட்டு மனைகளும், எதிர்புறத்தில் ஒரு கிரவுண்ட்ல மூணுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய மனைகளும் பிரித்து தான் வந்து
1: அப்போ
0: வந்து டவுன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. என்ன நோக்கம் என்றால், எந்த ஒரு பகுதியும் ஒரே வசதி இருக்கக்கூடிய, ஒரே வர்க்கத்தை சார்ந்தவள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சமூக நோக்கு. ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு கட்டம், கிரிட் சிஸ்டம் தான் அது, அந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் வந்து நடுவில் ஒரு விளையாட்டு திடல் இருக்கும். அப்புறம் அங்கங்க வீட்டு வசதி வாரியத்தினுடைய வணிக வளாகங்கள் இருந்தது. இப்படி திட்டமிட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதி. அங்க வந்து நான் ஒரு 6.5 வயது இருக்கும் போது நாங்க குடிமாறி வந்தோம். அது வந்து முற்றிலும் வந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையா அது வந்து அமைஞ்சது. அது அப்போதான் வளர்ந்து வந்தது. அங்க இருக்கும்போது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க சிறுவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் நானும் பார்த்தேன்.

0: சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தான் 9ஆம் வகுப்பு வரைக்கெல்லாம் படித்தேன். பட் அந்த 9ஆம் வகுப்பு படிக்கும்போது சில மாற்றங்கள்லாம் வந்தது. முதல்ல எனக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்தது.
1: அது வரைக்கும்
0: வழக்கமாக இருக்கக்கூடிய
1: இல்லை
0: சப்ஜெக்டாக கூட இல்லை, ஒரே ஒரு பாடம் ஒன்று இருக்கும், ஆங்கில வழி பள்ளியில் படித்தோம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். அப்போது
1: விருப்ப பாடம் தமிழாக இருந்தது?
0: இல்லை, விருப்ப பாடம் தமிழ்னு சொல்ல முடியாது. 9ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அப்புறம் பாரதிதாசன் பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டோம். அப்புறம் அதே ஆண்டு வந்து பாரதி நூற்றாண்டு, பாரதி பிறந்த நூற்றாண்டு, இது எல்லாம் சேர்ந்து தமிழில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. அப்புறம் அந்த வயதில் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு வேகம் இருந்தது, ஆனால் எதுவும் செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை. எனக்கு நல்ல உடல் நலம் என்று சொல்ல முடியாது, நான் உயரம் கிடையாது, ஒரு நோஞ்சான் போல தான் இருப்பேன். அப்போ ஏதோ ஒன்று செய்யணுன்னும் போது எனக்கு இந்த இப்போவே படிக்கிற ஆர்வம் உண்டு. நாங்கள் 6வது 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே வாடகை நூல் நிலையத்திலிருந்து ஏராளமான புத்தகங்களை, ஆங்கில நூல்களை ஏராளமாக வாசிச்சுட்டு இருந்தோம். தமிழ் நூல்களெல்லாம் அப்போ வாசிக்கிறதில்ல. இந்த 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த மாற்றம் வந்து 10ஆம் வகுப்பிலிருந்து நான் அரசு பள்ளிக்கு மாறினேன்.
1: இந்த காரணத்துக்காகவே,
0: அதாவது இந்த முறையிலிருந்து வேறொரு முறைக்கு 10ஆம் வகுப்பு வந்து டிரஸ்ட்புரம் கோடம்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்தோம். அது ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
1: அந்த மாற்றத்துக்கு உங்களுடைய குடும்பத்தார்,
0: குடும்பத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அம்மா எல்லாம் அழுதாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்ட காலத்திலலாம் நல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சோம், இப்போ நீ போய் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு சொல்ல வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஒரு இது என்னுடைய வாழ்நாளில் நான் சரி என்று நினைத்ததை எப்படியாவது வந்து விட்டு கொடுக்காம செய்யறதுன்ற ஒரு ஏதோ ஒரு பழக்கம் இருந்தது. அதனால வீட்டில் முரண்டு பிடிச்சிதான் பல கட்டங்களில்.
1: அதாவது சாதிச்சிட்டீங்க?
0: ஆமாம், அதான் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். 10ஆம் வகுப்பு முடித்ததும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் அந்த தலைமை ஆசிரியர் வற்புறுத்தி அறிவியல் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நான் அறிவியல் படிக்காமல் பொருளாதாரம் வணிகவியல் தான் படித்தேன். அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தோம். அப்புறம்
1: அந்த பொருளாதாரம் வணிகவியல் எதற்காக எடுத்தீங்க?
0: அதற்கு காரணம் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து எழுத்தாளனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை, தமிழ் எழுத்தாளனாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு செய்தி எங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு, பாரதி வந்து எழுதி வறுமையில் வந்து இறந்து போனான் அப்படின்றது ஒன்று. அதே போல் புதுமைப்பித்தன் தமிழனுடைய பெரிய ஒரு எழுத்தாளன் ரகுநாதன் எழுதியிருப்பார் அந்த வாழ்க்கை வரலாறுல முதல் வரி, புதுமைப்பித்தனின் வாழ்க்கை ஒரு சோக நாடகம், உயிருள்ள எழுத்தாளர்களுக்கு ஓர் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்போ எழுத்தை முழுநேர தொழிலாக வைத்து கொள்ளாமல் பகுதி நேர வேலையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்தது. அப்போ அந்த கட்டத்தில் வந்து பிகாம் படிப்புக்கு பெரிய அளவிற்கு ஒரு மோகம் உண்டு. கல்லூரிகள் எண்ணிக்கை குறைவு, அதில் இருக்கக்கூடிய இடங்களும் குறைவு. நான் நிறைய மதிப்பெண் வாங்கினதுனால ஒரு நல்ல கல்லூரியில், விவேகானந்தர் கல்லூரியில் மயிலாப்பூரில் நான் சேர்ந்துட்டேன். ஆனால் அங்கே சேர்ந்த முதல் மாதத்திலேயே வந்து ஒரு முடிவு பண்ணேன், இது கணக்கு படித்து வணிகவியல் படித்து போலி கணக்குகளை எழுதி கொண்டிருப்பது என்னுடைய வேலையாக இல்லை என்பதை அப்போவே உறுதியாக மனசில் தோணுச்சு. வரலாற்று ஆசிரியனாக ஆக வேண்டும் அப்படின்றது விருப்பம். அது காரணம் இந்த 10ஆம் 11ஆம் வகுப்பு படிக்கும்போதே வாவுசி மூல ஒரு சொல்ல முடியாத ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அதாவது அவருடைய தியாக வாழ்க்கை, அவருடைய சாதனைன்றது வந்து ஒரு 15 வயது இளைஞனுக்கு வந்து பெரிய ஒரு ஈர்ப்பு.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். எதையும் ஒரு திட்டத்தோடு மட்டும் தொடங்காதீர்கள், செயலோடு தொடங்குங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி ஆய்வாளராக தொடங்கி அதன் தொடர்ச்சியாக பாரிஸ், கேம்பிரிட்ஜ், லண்டன் போன்ற இடங்களிலெல்லாம் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அதில் திறம்பட தன்னுடைய படைப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இந்திய படிப்பில் கலாச்சார உறவுகளுக்கான இந்திய பேரவை தலைவராக இருந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக சாகித்ய அகாடமி விருதாளர். ரா வெங்கடாச்சலபதி அவர்களது மனம் திறந்த பகிர்வு வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது எனக்குள் நானாக. வாருங்கள் நேர்களே, தொடர்ந்து அவரோடு பயணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எழுத்தாளன் அப்படின்ற ஒரு முகத்திற்கு பொருளாதாரமும் தேவைன்னு நினைச்சு நீங்க அதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள நீங்க

0: வந்துட்டீங்க சார். ஆனால் எழுத்து உங்களுக்கு எப்போ வசப்பட்டது? ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, எழுதணுன்ற ஆர்வம் இருக்குது, நிறையா தமிழ் படிக்கிறீங்க, ஆனால் எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எனக்கும் எழுத வரும் நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க?
1: எழுத்து வசப்பட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் எழுத்து வசப்படலை, ஆனால் எழுத தொடங்கிட்டோம். அதாவது வாசிக்கிறதுல என்ன பண்ண, வாசிக்க வாசிக்க வந்து இது போல் நம்ம எழுதணுன்ற ஒரு வேகம் வந்து
0: வரணும்.
1: அது ரொம்ப ஒரு 10-12 வயதுலேயே வந்துருச்சு. நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வெவ்வேறு வகையில் வந்து ஏதாவது எழுத்து பயிற்சி இருக்கும், அதில் எழுத்தின் மீது ஈடுபாடு உண்டு. எழுத்தின் மீது ஈடுபாடு என்பதை விட மொழியின் மீது ஒரு ஈடுபாடு. முதல்ல ஆங்கிலமாக இருந்தது, அப்புறம் ஆங்கில நூல்கள் தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அரசு பள்ளியில் படித்தேன்னு சொன்னால் அங்கேயே ஆங்கில வழியாக தான் படித்தேன். ஆனால் அந்த 3 ஆண்டுகள் வந்து நான் ஆங்கில நூல் எதுவுமே படிக்கல. 3 ஆண்டுகள்
0: ஆங்கில
1: நூல்கள் மட்டும்தான் படித்தேன். அந்த 3 ஆண்டுகள் முழுவதும் தமிழ் நூல்களை படித்தேன். எப்படி படித்தேன், அதாவது காஞ்ச மாடு கம்மங்கூழ் விழுந்த மாதிரி, போனால் வராது அப்படின்ற மாதிரி பைத்தியமாக வந்து.
0: என்ன மாதிரியா
1: தமிழ்? அதாவது எனக்கு எப்போதுமே புனைவல்லாத எழுத்தில் தான் எனக்கு ஈடுபாடு உண்டு. புனைவு படிப்பேன், கட்டுரைகளில் எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. கவிதை நிறையா, அந்த காலத்தில் புதுக்கவிதை என்பது ஒரு புதுசாக வந்து ஒரு பெரிய ஒரு அலை போல் அடிச்சுது. நல்ல வேளையாக அந்த அலை ஓஞ்சுது, புதுக்கவிதையை படித்தேன். கட்டுரை நூல்கள் அப்புறம் அப்போவே ஆய்வு நூல்களில் ஒரு ஈடுபாடு. புனைவு எழுத்து மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுன்ற ஒரு பழக்கம்,
0: ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கிடணும்
1: அப்படின்றது, அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனால் அதிகமும் வந்து இது தான் படித்தோம். அந்த சமயத்தில் புதுமை பித்தனையும் வந்து 10ஆம் வகுப்பு விடுமுறை காலம் தொடங்குது இல்லைங்களா, அப்போ தான் புதுமை பித்தனை படித்தது. அது புதுமை பித்தனை படித்ததும்
0: ஒரு பெரிய பிரளயம்
1: உள்ள, அது ஒரு கோட்டி பிடிச்ச மாதிரி. அதாவது இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், அவர் உருவாக்கி விட்ட உலகம்
0: கற்பனை உலகம்.
1: எனக்கு ஒரு ஆச்சரியம், அது எழுதி 40 வருஷம் ஆயிடுச்சு, அவர் இறந்தே 25-30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அப்பவும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அது சிட்டு வாடகை அடிக்கா, இப்போ நம்ம முறுக்கெல்லாம் 4 நாளில் சிட்டு வாடகை அடிக்கும், இவர் எழுத்து 25-30 ஆண்டுகள் கழித்தும் சிட்டு வாடகை அடிக்கலன்னு. அப்போ ஒரே சமயத்தில் பல்வேறு விதமான தாக்கங்கள், பாரதி பாரதிதாசனுடைய தமிழ், புதுமை பித்தனுடைய நவீன எழுத்து, வாவுசியினுடைய பழைய வரலாற்று தன்மை வாய்ந்த எழுத்து, இது எல்லாம் ஒரே சமயத்தில் விடாமல் படிச்சுக்கிட்டே இருப்போம், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்முடைய சமூகத்தில் வந்து ஒரு ஆண் சிறுவனாக இருந்தாலும் ஆணுக்கு வந்து பல சலுகைகள் உண்டு இல்லை, வீட்டு வேலைகள்லாம் எதுவுமே வந்து செய்ய வேண்டிய
0: தேவையில்லை,
1: எல்லாமே தயாராக இருக்கும். அப்படிதான் வந்து அது மிக தவறுன்றது நான் உணர்றேன். ஆனால் இந்த சௌகரியங்கள்
0: கிடைச்சது,
1: இப்போ எல்லாம் படித்தோம். இப்போ வஉசி பற்றி ஏன் வந்து பாட நூல்களில், இப்போ தமிழ்நாட்டு பாட நூல்களில் இருக்க, நம்ம வந்து NCERT புத்தகங்கள்லாம் அப்போ அது இருக்காது, வஉசி பேரே இருக்காது, பாரதியார் பேர் இருக்காது, கட்டபொம்மன் பேர் இருக்காது. இப்போ அது வந்து ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அப்புறம் தேடி பார்க்கும்போது மாப்பூசி எழுதிய நூலை தவிர வேறு எந்த நூலுமே வஉசியை பற்றி இல்லை என்பதை தெரிஞ்சதும், அப்போ நான் ஆங்கில நூல்கள்லாம் படித்ததுனால வாழ்க்கை வரலாறுகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ பேடன் பவுலினுடைய வாழ்க்கை வரலாறுலாம் முழு வரலாறு நான் அப்போ படிச்சிருக்கேன், 9ஆம் வகுப்புலேயே நான் படிச்சிருக்கேன். இப்போ அது பேடன் பவுலினுடைய வாழ்க்கை வந்து ஒரு சாகசங்கள் நிறைந்த வாழ்க்கை அது. இப்போ இதை போன்ற வரலாறுகள் இந்திய ஆளுமைகளை பற்றி, அது முக்கியமாக தமிழ்நாட்டு ஆளுமைகள் பற்றி ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வந்தது. அப்போ அதை தேடி போகும்போது ஆவண காப்பகத்துக்கு போனேன். இப்போ முதல் முறை ஆவண காப்பகத்துக்கு போனபோது உள்ளே விடலை, பள்ளிக்கூட மாணவர்லாம் இங்கே வரக்கூடாது, PhD படிக்கிறவங்க தான் வரணும்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. நான் கல்லூரி சேர்ந்ததும் விவேகானந்தா கல்லூரி மயிலாப்பூர் இங்கேருந்து பக்கம்தான், சேர்ந்த முதல் வாரத்திலே வந்து மீண்டும் ஆவண காப்பகத்திற்கு போய் அனுமதி வாங்கி அந்த ஆவணங்களையெல்லாம் படிக்க ஆரம்பித்ததும் எனக்கு மனசில் உறுதியாயிருச்சு, நம்முடைய வாழ்க்கை வந்து வரலாற்று ஆசிரியராக வேண்டும், இந்த இதெல்லாம் பிகாம் CA வேண்டான்னு. இப்போ மீண்டும் அதுலேயும் ஒரு பிகாம் முடித்ததும் 3 ஆண்டுகள் நான் மரமில்லடிகள் நூலகம் என்ற ஒரு நூலகத்தில் நான் உதவி நூலகராக வேலை செஞ்சேன். அதுதான் என் வாழ்க்கையினுடைய மிக பெரும் கல்வி.
0: எப்படி நீங்கள் உதவி நூலகர்ன்ற ஒரு இதுக்கு போகும்,
1: அந்த நூலகத்தில்
0: படிப்பு இருக்குல்ல,
1: அது தேவைப்படலை. ஏன்னா அது ஒரு அரசு நூலகம் கிடையாது, அது ஒரு தனியார் நூலகம். எனக்கு எழுத்துலலாம் ஆர்வம் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த நூலகத்தினுடைய செயலாளர் இரா முத்துக்குமாரசாமி என்று, அவர் ஒரு பெரிய ஒரு தமிழ் நன்கு அறிந்தவர், நூலகவியலில் முதன்மையானவர், SR ரங்கநாதனுடைய நண்பர், அவர் மூவாவுடைய மாணவரும் கூட. ஆனால் அந்த நூலகத்தில் 3 ஆண்டுகள், நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகமாகிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தேன். உலகத்தில் இருக்கிற பல நூலகங்களுக்கு எதுக்கு போயிருக்கேன், பல்கலைக்கழகங்களுக்கு போயிருக்கேன். பல்கலைக்கழகம் நீங்கள் எது சொன்னாலும் அங்கே நான் போயிருக்கிறேன், அங்கே நான் பாடம் எடுத்திருக்கேன் அல்லது விரிவுரை ஆற்றியிருக்கேன்.

0: ஆனால் இந்த 3 ஆண்டுகள் மரமிலடிகள் நூலகத்தில் நான் பணியாற்றிய காலம் மாதிரியான ஒரு கல்வி இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பெற்றதில்லை. அந்த 3 ஆண்டுகள் நான் அங்கே இருக்கும்போது தொலைதூர கல்வியின் மூலமாகத்தான் நான் முதுகலை பட்டம் பெற்றேன். ஏன்னா அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் பிகாம் படித்தவர்கள் முதுகலை வரலாறு படிக்க
1: முடியாது.
0: அதனால் நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியில் படித்தேன். அப்போவே என்னுடைய எண்ணம் இந்தியாவினுடைய சிறந்த பல்கலைக்கழகமாகிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு சென்று பிஹெச்டி படிக்க வேண்டும். இது முடித்ததும் இந்த வரலாறு படிக்கணும்னு சொல்லும் போது மீண்டும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் தில்லிக்கு பிஹெச்டி படிக்கிறதுக்கு போன போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் கேலி பண்ணாங்க. படிக்கிறது வரலாறு, பிரயோஜனம் இல்லாத படிப்பு, அதை தில்லியில் வேற போய் படிக்கணுமான்லாம் கேலி பண்ணாங்க. இது எதுவுமே என்னை பாதித்ததே கிடையாது. எந்த கட்டத்திலும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நான் வந்து கவலைப்பட்டதே இல்லை. அதை நான் ரொம்ப வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன்னா, பலர் இந்தியாவில் நம்ம இந்திய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அளப்பரிய ஆற்றல். ஆனால் அந்த ஆற்றல் வந்து சரியாக பயன்படாமல் போவதற்கு காரணம் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் பின்தொடர்வதற்கு வாய்ப்புகளை வந்து நம்முடைய குடும்பம்,
1: சமூக
0: அமைப்பு எல்லாமே வந்து இடம் தரமாட்டேங்கிறாங்க.
1: மிகச்சரியான ஒரு கண்ணோட்டம் சார். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இன்னொன்று, குடும்பம் வந்து அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னோம். நீங்கள் சொன்னீங்க, நான் பிடிவாதமாக இருந்து அந்த ஒரு முரண்டு பிடித்து உங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம் அப்படின்னு. யார் கேலி பண்ணாலும் நீங்கள் அது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுக்கல.
0: அம்மா அழுது போனாலும் பெருமையாக நான் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளன்.
1: அது நீங்கள் சாதிச்சதுக்கு அப்புறம்
0: எப்போதுமே சொல்லியிருக்கேன், தொடர்ந்து நான் சொல்கிறேன், நான் ஒரு தமிழ் எழுத்தாளன், நான் ஒரு வரலாற்று மாணவன் அப்படின்றது தான் என்னுடைய அடையாளம்
1: அந்த காலகட்டத்தில்.
0: எல்லா கட்டத்திலையும்
1: கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே இதை நான் கொஞ்சம் இன்னொரு முறை அடிக்கோடிட விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த இடம் தொட்டு வந்தீங்க, படிக்கிறது வரலாறு, இதுக்கு இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்று வரைக்கும் இந்த ஒரு மனப்பான்மை இருக்கு. வரலாறு ஒரு படிப்புல யார் ஹிஸ்டரி குரூப் எடுப்பாங்க, மார்க் குறையா இருக்கிறவங்க எடுப்பாங்க, படிக்க முடியாதவங்க எடுப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு எல்லா நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் இருக்கு, பெரியவங்க மத்தியிலும் இருக்கு. இந்த ஒரு மனப்பான்மையை மாற்றணும் அப்படின்னு சொன்னா, உங்களை மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய மிகச்சரியான, ஏன்னா நீங்க வந்து வாழும் உதாரணம்.

0: நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லுவேன். இப்போ படிப்பில் வந்து கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய படிப்பு வந்து பிகாமா இருக்கு. எளிதில் கிடைக்கக்கூடிய இடம் வரலாறு இருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் மிக குறைந்த ஆற்றல் தேவைப்படக்கூடிய படிப்பு பிகாம். நான் வந்து 84-87 நான் வந்து பிகாம் படித்தபோது, அதுவும் நல்ல கல்லூரியில் படித்தபோது நல்ல மதிப்பெண் வாங்கினவன். கடைசி ஒரு மாதம் தான் புத்தகத்தையே தொடுவோம். அவ்வளோ படித்தா போதும் வணிகவியலுக்கு. நான் வரலாறுலாம் அப்படி பண்ண முடியாது. வரலாற்றுக்கு தொடர்ந்து பயில வேண்டும். இன்னொன்று, வரலாற்றோடு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இதுவும் நான் வந்து நேயர்களுக்கு சொல்ல
1: வேண்டும்,
0: மொழி ஆற்றல் வேணும்ன்றது. மிக குறைந்தபட்சம் 2 மொழி பயில வேண்டும். ஒன்று, நீங்கள் உங்களுடைய தாய்மொழி எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழியும் ஆங்கில மொழியும் நன்றாக பயில வேண்டும். கூடுதலாக இன்னும் 2 மொழி பயின்றால் நல்லது. ஆனால் இந்த 2 படிக்கணும். நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஓரளவிற்கு நல்ல பயிற்சி பெற்றதால் இன்னைக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும் இந்த 2
1: இருப்பது.
0: வெறும் தமிழ் மட்டும் படிச்சிருந்தா இது கிடைச்சிருக்காது, ஆங்கிலம் மட்டும் படிச்சிருந்தாலும் இது கிடைச்சிருக்காது. 2 வந்து கிடைத்ததனால், படித்ததனால் இது கிடைத்தது. அப்புறம் இதன் மூலமாக இப்போ நான் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் வந்து இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு இருந்தது. நான் மனோன்மணியத்தில்
1: இருந்தது
0: நான் பார்த்துருக்கேன். அப்போது நான் பல சமயங்களில் வேண்டுமென்றே சக ஆசிரியர்களிடம் ஆங்கிலத்தில் உரையாடி அவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஆங்கில பயிற்சி இல்லை என்பதை வந்து நாம் பகிரங்கப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் அந்த நோக்கம் அதில்லை. அதாவது வரலாற்று பாடத்திற்கும் மொழி பாடத்திற்கும் ஒரு கௌரவத்தை
1: நிச்சயமாக
0: அளிக்க வேண்டும் என்பதை சொல்றதுக்காகத்தான் இதை வந்து பண்ணிருக்கோம்.
1: அருமை சார், இப்போ நீங்கள் எழுத தொடங்கிட்டீங்க, அந்த எழுத்துக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்றது, முதல்ல உங்களுக்கு அந்த ஒரு படைப்பு அனுபவம் அப்படின்றது எப்படி இருந்தது? ஏன்னா எதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிருப்போம்? முதல்ல ஒரு நீங்கள் நிறைய கட்டுரைகள் படித்தேன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு கட்டுரையாக தொடங்கியிருக்கலாம், இல்லை ஒரு கவிதையாக தொடங்கியிருக்கலாம், அதை உங்களுக்கு நீங்களே ரசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு முதல் படைப்புன்னு அங்கீகாரத்தோட ஒரு நீங்கள் பணியாற்றின ஒரு நூலகத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை வீட்டில் தாய் தந்தையோ நண்பர்களோ அதை பாராட்டி அந்த ஒரு அனுபவம் வந்து, அது ஒரு தனி அனுபவம் இல்லையா?
0: முதல்ல வந்து எழுத்து என்பது ஒரு பயிற்சிங்க.
1: ஆமாம்,
0: எழுத்து என்பது ஒரு பயிற்சி. முதல் எடுத்ததுமே ஒரு நல்ல எழுத்தாக வராது. எழுத்து பயிற்சியின் மூலமாக தான் வரும். செந்தமிழும்
1: சித்திரமும் கைப்பழக்கம்,
0: செந்தமிழும் நாப்பழக்கம், அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஒருவேளை நாமகளே வந்து காளிதா

0: இது ஷேக்ஸ்பியருக்கும் அவங்க நாக்கில் எழுதியிருந்தாலே ஒழிய அப்படிப்பட்ட நம்ம அந்த தெய்வீக கவிகள் அல்ல. இப்போ பயிற்சி நாள் தான் வர்றது, எழுதிட்டே இருக்கணும். முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, தொடக்க கட்டத்திலாவது தினமும் எழுத வேண்டும், ஒரு இரண்டு பக்கமாவது எழுத வேண்டும். அப்படி எழுதும்போது நமக்கான ஒரு குரலை வந்து நாம் கண்டடைய வேண்டும். சிலருக்கு ரொம்ப முன்னாடியே அது வந்துடும், சிலருக்கு ரொம்ப பின்னாடி வரும். அது சிறந்ததா இல்லையான்றது அடுத்தது. உங்களுடைய குரலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எழுதுவது உங்களால் மட்டுமே எழுத முடிவதாக இருக்க வேண்டும். அது அனுபவம் சார்ந்ததாக இருக்கலாம், அறிவை சார்ந்ததாகவும் இருக்கலாம். நீங்கள் எழுதுவதை இன்னொருவர் எழுத முடியும் என்றால் இப்போ அந்த பெரும்பாலும் அந்த எழுத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்காது.
1: இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். ஏன்னா இது ஒவ்வொரு படைப்பாளருக்கும் இந்த வரி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த வரி வந்து ரொம்ப அவசியமான, நீங்கள் எழுதுவதை இன்னொருத்தர் எழுதக்கூடாது, எழுத முடியாது,
0: அந்த அளவிலே வந்து நீங்கள்
1: எழுத்திருக்கணும்.
0: அதற்கு வந்து ரெண்டு மூணு, ஒன்று எழுத்து பயிற்சி, அப்போ அதற்கு நீங்கள் நிறைய படிக்கணும், படிக்கிறது ஒன்று. அப்புறம் வெறும் படிப்பு போதாது, அனுபவம் வேண்டும். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ எழுதுவதற்கான ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் என்னுடைய எழுதுவதற்கான பொருள் என்பது என்னுடைய ஆராய்ச்சி சார்ந்ததாக அதை நான் எடுத்துக்கொண்டேன்.
1: எந்த வயசில்?
0: இது வந்து ஒரு 15 வயதுலேயே வந்து நான் இது ஆரம்பிச்சிடுறேன், எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போதே வந்து முகம் என்கின்ற ஒரு சிற்றிதழ், அது ஒரு ஆசிரியர், அவர் தான் உண்மையான ஆசிரியர்னு எனக்கு சொல்லணும். முகம் மாமணி என்று என்னுடைய கே கே நகர் பகுதியில் ஒருத்தர் இருந்தார். நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு 50 வயது, எனக்கு 14 வயது நிறையில. அவர் மாதம் மாதம் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துவார். அங்கே வினாடி வினா போட்டின்னு சொல்லி போனபோது அவருடைய பழக்கம் ஏற்பட்டு அவர் தான் எனக்கு எல்லா நூல்களையெல்லாம் அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு வாரமும் அவரை நான் சந்திப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் பேசுவார், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவர் பார்த்தது படித்தது. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு புத்தகம் கொடுப்பார். அந்த புத்தகத்தை போய் படிச்சுட்டு அடுத்த வாரம் அவர்கிட்ட அந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம்.
1: பேசுறது
0: இப்படி தான் பாரதிதாசன், புதுமை பித்தன், வே சாமிநாத சர்மாவுடைய அரசியல் விஞ்ஞான நூல்கள், இது மாதிரி பல விஷயங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படியே இருக்கும்போது எழுத ஆரம்பித்தோம். இப்போ முதல்லேருந்தே மற்றவர்கள் எழுதுனதை நான் எழுதலை, அதுவே பல சமயங்களில் அது ஒரு வெற்றி. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு நாவல் எழுதுறீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான நாவலாசிரியர்களோடு போட்டி போடுகிறீர்கள். கவிஞர்னா தமிழ்நாட்டில் ஒரு தோராயமாக ஒரு 2 கோடி கவிஞர்களோடு நீங்கள் போட்டி போடுறீங்க. வரலாற்று துறையை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப
1: குறைவு
0: அப்படின்றது சொல்லுது. அப்போ அதற்கான ஒரு புதிய செய்திகளை நான் போய் பார்த்தேன். அப்புறம் அந்த புதிய செய்திகளை பார்க்கும்போது நான் அடைந்த பரவசம் இருக்கு இல்லைங்களா, பரவசம், ஒரு மன எழுச்சி, கிளர்ச்சி, அதை நான் மொழியில் வந்து வெளிப்படுத்த முயற்சி செஞ்சேன். இதுதான் வந்து படிக்கிறவங்களுக்கு ஆர்வத்தை விட்டு உங்களுக்கு ஏற்படுற பரவசத்தை
1: எப்படி பதிவு
0: நீங்கள் இன்னொருவரிடம் கடத்த முடியும் என்றால் அதுவே வந்து ஒரு பெரிய
1: வெற்றி.
0: அதுதான் நாம் தொடர்ந்து செய்கிறது. நான் வேற எந்த நோக்கத்தையும் நான் வைத்துக் கொள்வதில்லை.
1: முதல் முறையாக அப்போ முகம்ல தான் உங்களுடைய படைப்பு
0: சொல்லலாம். ஆமாம்,
1: வெளிவருது. எப்படி உணர்ந்தீங்க? அதே இடத்துல நிறைய மற்ற படைப்பாளர்களுடைய படைப்புகளை நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு புத்தகத்துல உங்களுடைய படைப்பு வருது, எப்படி உணர்ந்தீங்க?
0: அதாவது இன்றைக்கு அச்சுப்பொறி என்பது வந்து எல்லாருடைய மேசையிலையும்
1: இருக்கு.
0: என்ன, நான் வளர்ந்த காலத்தில் வந்து உங்களுடைய பேரை அச்சில் பார்ப்பதுல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பரவசம், அதை நம்ம சொல்லவே முடியாது. என்ன மாதிரியான பரவசம்னு சொல்லிட்டேன். அப்போ அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நான் எழுதிய தொடக்க கால கட்டுரைகளில் ஒன்று வந்து புதுமை பித்தனுடைய வாழ்க்கை வரலாறு, ரகுநாதன் எழுதுனது. அந்த வரலாறு வந்து ரொம்ப என்னை பாதித்த ஒரு புத்தகம். அதே சமயத்தில் ஜான்சன் உடைய வாழ்க்கை வரலாறு, பாஸ்வெல் எழுதினது, அது ஆங்கிலத்தில் ஒரு பெரிய கிளாசிக். அது எனக்கு வியப்பாக தான் இருக்குது. அன்றைக்கி நான் வந்து ஒரு 16ஆம் வகுப்பு படிக்கும்போதே அந்த புத்தகத்தை நான் வந்து வாசிச்சிட்டேன். இன்றைக்கி நான் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கும் வந்து பல பிஹெச்டி படித்த மாணவர்களுக்கு அந்த புத்தகத்தை புரியாது. நான் வந்து படித்தேன், பெருமளவு புரிந்தது அப்படின்றது தான் நினைக்கிறேன். படித்து எனக்கு அது மேலே ஒரு பெரிய மயக்கம் வந்தது. அப்போ இந்த இரண்டு வாழ்க்கை வரலாறையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை, நிறைய கட்டுரை எழுதி அது அந்த முகம் பத்திரிகையில் வந்து ஒரு 5-6 இதழுக்கு வந்தது. படிச்சுட்டு வந்து சில பேர் வந்து கேட்டாங்க, இது எந்த ஆங்கில பேராசிரியர் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது சொன்னார்ல, அவர் 11ஆம் வகுப்பு மாணவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து என்னை பாதிக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அது பாராட்டாக இருக்கலாம், விமர்சனமாக இருக்கலாம், கடுமையான எதிர்வினையாக இருக்கலாம், என்றைக்குமே அதை பற்றி நான் பொருட்படுத்தியதே கிடையாது. நான் எனக்காக எழுதுறேன். எழுதுறதே இன்னும் 4 பேருக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. பிடிக்கலன்னா பரவாயில்ல. உலகத்தில் இதை எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. அதே போல் உலகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அச்சாகின்றன. எல்லாம்

0: எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இதே தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு நாலு பேருக்கு பிடிக்கும் என்று நினைத்து இன்று வரைக்கும் நான் வந்து எதுவுமே
1: எழுதலை.
0: இது எனக்கு பிடிக்கும் அல்லது இது பயனுடையது இந்த சமூகத்திற்கு தெரிய வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவ்வளவு காலமான பிறகு வாவுசியனுடைய கப்பல் கம்பெனியை பற்றிய நான் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஸ்வதேஷி ஸ்டீம் என்ற அந்த புத்தகத்துக்கு பெயரை பென்குயின் வெளியிட்டிருக்கு. பெரிய புத்தகம், 500 பக்கம். ரொம்ப கவனம் பெற்ற புத்தகம். கவனம்னா அது வாவுசி கவனம்.

0: தீம் என்ற அந்த புத்தகத்துக்கு பெயரை பெங்குயின் வெளியிட்டிருக்கு. பெரிய புத்தகம், 500 பக்கம், ரொம்ப கவனம் பெற்ற புத்தகம். கவனம்னா அது வாவுசி கவனம் கிடைச்சது. அந்த புத்தகத்தை நான் எழுதுகின்றேன் என்று ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியரிடம் சொன்னேன். அதனுடைய ரொம்ப மதிப்புக்குரியவர் அவர் சொன்னார், சிலபதி நீங்கள் வெறும் கப்பல் கம்பெனியை பற்றி எழுதாதீங்க, வாசகர்கள் விரும்ப மாட்டாங்க, நீங்கள் வாவுசியினுடைய வரலாறு எழுதுங்க, அதில் ஒரு பகுதியாக இதை வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னார். நான் அவருடைய கருத்தை மதிப்பவன், அவரை மதிப்பவன், அது என்னுடைய நோக்கமே கிடையாது. வாவுசி எப்படி கப்பல் கம்பெனி நடத்தினார் என்று எழுதுவதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம்.
1: வாவுசியுடைய வரலாறை எழுதுறதுக்கோ அந்த இதுக்கான களமும் ஆட்களும்
0: அது தனி, அது தனியாக எழுதும். ஆனால் கப்பல் கம்பெனியை பற்றி மட்டும் ஒரு நூல், ஏனென்றால் அதுதான் சாதனை. யாருமே நினைத்து பார்க்காத போது ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் உலக கடல்களை ஆண்டு கொண்டிருந்த போது நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு தென் பகுதியில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய வழக்குரைஞர் தனி ஒரு மனிதராக ஒரு கப்பல் கம்பெனி நடத்தினார். அந்த கதை தான் எனக்கு வேணும், அதை தான் நான் எழுத போகிறேன். படிக்கலைன்னா படிக்காமல் போகிறாங்க,
1: என்னோட திருப்திக்கு நான்,
0: அது விரும்புகிறவங்க 4 பேர் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் நான் நினைச்சது போலவே இது வந்து ஒரு மிக பெரும் சாதனை, வாவுசியுடைய சாதனை என்பதை வந்து இன்னைக்கு அறிவுலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்படி தான் ஒரு கட்டத்திலையும்
1: கண்டிப்பா சார்.

0: நீங்கள் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு, அது வேலை கூட இல்லை, பிடிச்சி அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், படிக்கவா படைக்கவா?
1: உண்மையை சொல்லணும்னா படிக்கிறது தான்,
0: படிச்சுக்கிட்டே இருக்க.
1: எழுதுவது உண்மையிலேயே வந்து விருப்பம் இல்லாத ஒரு பணி. எழுத்து என்பது வந்து ஒரு அவஸ்தை. அது எழுத்து என்பது வந்து உடலையும் உள்ளத்தையும் வந்து அப்படியே பிழிவதை போன்ற ஒரு பெரும் அவஸ்தை. எழுதாமல் வாசித்து கொண்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம் இல்லை, வெறும் வாசிக்கிட்டே இருக்க முடியாது.
0: அப்படி இல்லை இல்லை சார், நீங்கள் வாசித்தது எல்லாம் நீங்கள் எழுதும் போது தான் எங்களை மாதிரி ஆண்களுக்கு அது கிடைக்குது.
1: அது உண்மைதான்.
0: யாரோ ஒருத்தர் படைத்த ஒரு படைப்பு உங்களுக்கு தீனியா இருந்திருக்கு இல்லையா?
1: அதற்காக தான் எழுதுறோம்.
0: அந்த அறிவு பசியோட நாங்கெல்லாம் இருக்கோம்.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வாசிப்பதா அல்லது எழுதுவதா?
0: படிப்பதா படைப்பதா
1: அப்படின்றத.
0: படிக்கிறதா
1: படிக்கிறதுதான் விருப்பமானது. இப்போ வாசிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் என்பது வேற எதுலையுமே கிடைக்காது. நீங்க இனிப்பு வந்து எவ்வளவு சாப்பிட முடியும்?
0: கொஞ்சம்
1: தான் சாப்பிட முடியும். மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வந்து ஒரு அளவு தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. தேவாமிரதமாகவே இருந்தால் கூட வந்து அதற்கு மேலே தான் முடியும். ஆனால் வாசிப்பு மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கலாம். அதனால் வாசிப்பு தான் பிடிக்கும். ஆனால் எழுத வேண்டும் என்பதும் ஒரு தேவை. அதை எழுதுகிறோம். எழுதும்போது அதில் ஒரு அசதியையும் களைப்பையும், அதாவது பிழிஞ்சு போட்ட மாதிரி தான் வந்து ஒரு நிலை இருக்கும். ஆனால் அதே சமயத்து அதுலேயும் ஒரு பரவசம் இருக்கும். அதை எழுதி முடித்ததும் வந்து ரன்னர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் போகிறவங்க வந்து ஓடி முடித்ததும் வந்து ஒரு என்டார்ஃபின்ஸ் எல்லாம் சுரக்கிற மாதிரி எழுத்துலேயும் அது வந்து ஒரு. அதுக்கப்புறம் எழுதின பிறகு நான் அதை எழுதினதை வந்து செப்பம் செய்வோம், எல்லாம் செய்வோம். வழி வெளியே வந்த பிறகு படிக்கிறது கிடையாது. அதை படிக்கும்போது எனக்கு எப்போதுமே குறைகள் தான் தெரியும். எழுதினதை பெரும்பாலும் திரும்ப அச்சிலெல்லாம்
0: வந்ததுக்கப்புறம்
1: அதிகமாக படிக்க மாட்டோம். சில சமயங்களில் எடுத்து படிப்போம். படிக்கும்போது ஒரு புறம் குறைகளாக தெரியும், இன்னொரு புறம் நல்லா இருக்கிற பத்திகள்லாம் படித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம
0: எழுதுனோம்
1: அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வரும். அப்போ நம்ம நினச்சிப்போம், நாம் வந்து ஒரு பெரிய மரபினுடைய ஒரு தொடர்ச்சி. அது ஒரு சின்ன கன்னியாவோட நம்ம இருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு தொடர்ச்சி. நமக்குள்ளே வந்து பாரதியும் பாரதிதாசனும் புதுமை பித்தனும் கோவலகிரி சாமியும் எல்லாரும் நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க.
0: அதனுடைய வெளிப்பாடு,
1: அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய சிறப்பாக. அப்புறம் இதை வாசகர்கள் படித்து நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க, இந்த வாவுசியும் திருநெல்வேலி எழுச்சியும் நூலை படித்த என்னுடைய மாணவர் இப்போ அங்கே திருநெல்வேலியில் பேராசிரியராக இருக்கார், அவர் சொன்னார் இந்த புத்தகம் படித்து ஒரு வாரம் வந்து ஒரு கோட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக.

ஆன்மாவின் விழி கற்பனை என்று சொல்லுவார்கள். உள்ளம் நினைப்பதை கண்கள் சொல்லுவது போல நம்முடைய கற்பனா சக்தி இருக்க வேண்டும். இந்த கற்பனை என்பது படைப்பிற்கும் படிப்பிற்கும் பொதுவான ஒன்று. ஒரு படைப்பு சொல்ல வரும் கருத்தை கற்பனை கலந்து சொல்லும்போது அது இன்னும் சுவைபட சொல்ல முடியும். அதேபோல ஒரு நிகழ்வை பற்றி படிக்கும்போது அந்த நிகழ்வை இப்படி இருந்திருக்கக்கூடும் என்று கற்பனை செய்து பார்ப்பது அந்த படிப்பின் ஆழத்தை நமக்கு அதிகப்படுத்தும். இப்படி தன் வாழ்வியல் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முனைவர் ஆ. ரா. வெங்கடாச்சலபதி அவர்கள். அவரது மனம் திறந்த பகிர்வின் தொடர்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: கரையர் மகளான மந்தாகினி தேவியை பற்றி சுந்தர சோழர் குரோதம் ததும்பிய குரலில் கூறிய குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதிகலங்கி போனார்கள். சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார் என்று கருதியிருந்தார். மகாராணியோ, சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள். சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்ததோடு ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையுமே உண்டாக்கின. சக்கரவர்த்தி இத்தனை நேரம் பேசியதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல,
3: சீச்சி, இந்த வாய் பேச முடியா பைத்தியக்காரி உலகில் உயிரோடு வாழ்ந்திராவிட்டால் என்ன நஷ்டம் நேர்ந்துவிடும்? இவள் கடலில் விழுந்த போது உண்மையாகவே செத்து தொலைத்து இருந்தால் எவ்வளவு நன்றா இருந்திருக்கும்! இந்த பரம முட்டாள் மெனக்கட்டி இவளை எடுத்து காப்பாற்றினான்
2: என்றார். இதற்கு பிறகு மலையமான் மகளால் பொறுக்க முடியாமல் போயிற்று. உருக்கம் ததும்பிய ஆவேசத்துடன் அவள், சுவாமி, தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள். மகாபாவம், நன்றி மறத்தல் எவ்வளவு கொடிய பாதகம் என்று பெரியோர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்களே. தங்கள் உயிரை இந்த மாதரசி காப்பாற்றியதை வேணுமானாலும் மறந்து விடுங்கள். ஆனால் நம் அருமைக்குமாரன் அருள்மொழிவர்மனை இவர் காப்பாற்றியதை மறக்கலாமா? தாங்கள் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. 14 ஜென்மத்துக்கும் இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று சொன்னாள்.
3: தேவி, அந்த கதையை மறுபடியுமா சொல்கிறாய்
2: என்று சுந்தர சோழர் மேலும் பேசுவதற்குள் மலையமான் மகள் குறுக்கிட்டு கூறினாள். கதையல்ல சுவாமி, அருள்மொழியே என்னிடம் சொன்னான். காவிரி வெள்ளத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய தேவிதான் ஈழத்தீவிலும் பலமுறை தன்னை காப்பாற்றியதாக சொன்னான். நல்ல வேளையாக அவன் நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமாயிருக்கிறான். அவனை அழைத்து வரச் செய்யுங்கள். தாங்களே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
3: ஆமாம் ஆமாம், அருள்மொழி நாகப்பட்டினத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சுகமாயிருக்கிறான் என்பது என்ன நிச்சயம்? நேற்றடித்த பெரும் புயலில் அவனுக்கு ஆபத்து நேர்ந்ததோ என்னமோ. முதல் மந்திரி, என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை. இனந்தெரியாத அபாயம் ஏதோ என் குலத்தை நெருங்கி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்தில் இந்த வாய் பேச முடியா பிச்சி இங்கு வந்திருப்பதும் ஓர் அபசகுனமாகவே தோன்றுகிறது.
2: சுவாமி, கரையர் குலமகள் இங்கே இந்த சமயம் வந்திருப்பது அபசகுனம் இல்லை, நல்ல சகுனம். இவர் இங்கிருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யும் துர்கா பரமேஸ்வரியே என் மீது அருள் புரிந்து இந்த தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள்.
3: இல்லவே இல்லை,

0: பரமேஸ்வரி அனுப்பவில்லை, சனீஸ்வரன் அனுப்பி இருக்கிறான். அந்த பிச்சியை உடனே திரும்பி போக சொல்லிவிட்டு மறுகாரியம் பாருங்கள். நீங்கள் முடியாது என்றால் நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டியதுதான்.
1: சுவாமி, ரொம்பவும் கருணை கூர்ந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். அருள்மொழி வந்து சேருகிற வரையில் அவர் இந்த அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி அளியுங்கள் என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கேட்டுவிட்டு சுந்தர சோழரின் பாதங்களை தொட்டு பணிந்தாள்.
0: முதன் மந்திரி கேட்டீரா? வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் மலையமான் மகளின் கோரிக்கையை கேட்டீரா? கடவுளே, இப்படியும் ஒரு கபடமற்ற சாது உலகத்தில் இருக்க முடியுமா? இவள் என்னிடம் எதுவுமே கோருவதில்லை, போயும் போயும் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறாள். அதை மறுக்க மனம் வரவில்லை. ஆனால் அந்த வாய் பேச முடியா பைத்தியக்காரி இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்கும். ஆகையால் நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள்.
2: அப்படியே செய்கிறேன் ஐயா. யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் அனுப்பி பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வர செய்யலாமா? அல்லது
0: மாறு வேடம் பூணச் செய்து ரகசியமாக அழைத்து வரலாமா என்றுதானே கேட்கிறீர்? பகிரங்கமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெருங்குழப்பம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா?
2: நான் எண்ணுவது மட்டுமல்ல பிரபு, நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். மக்கள் பல காரணங்களினால் கொதிப்படைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வியாஜம் ஏற்பட வேண்டியதுதான். உடனே மக்களின் உள்ள கொதிப்பு வெளியே பீறிக் கொண்டு வரும். பழுவேட்டரையர்களும் மதுராந்தகர தேவரும் என்ன கதி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது.
0: இது என்ன பேச்சு முதன் மந்திரி? குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் சோழ நாட்டு வீர சைன்யங்கள் எங்கே போயின?
2: சைன்யங்களுக்கிடையேதான் கொதிப்பு அதிகம் பிரபு. மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்துடன் அடங்கி விடுவார்கள். சேனா வீரர்களோ தஞ்சை கோட்டையை சின்னாபின்னமாக்கி பழுவேட்டரையர்களையும் மதுராந்தக தேவரையும் சிறையில் அடைத்துவிட்டு ஈழங்கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டே மறுகாரியம் பார்ப்பார்கள்.
0: அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்களும் மனத்திற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். முட்டாள் ஜோதிடர்கள் கட்டிவிட்ட கதைகளை நம்பிக்கொண்டு குடிமக்களும் புத்தி தடுமாறி அலைகிறார்கள். ஆனால் உங்கள் மனத்தில் ஒன்று நிச்சயமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என் பெரிய பாட்டனார் கண்டராதித்த அடிகளின் குமாரன் மதுராந்தகனே இந்த சோழ சிம்மாசனத்துக்கு உரிமை உடையவன். அவனுக்கே பட்டம் கட்டி வைப்பதென்று தீர்மானித்து விட்டேன். மக்கள் அதற்கு தடை சொன்னாலும் சரி, தேவர்களும் மூவர்களும் வந்து தடுத்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை. என்னுடைய குமாரர்கள் அதற்கு குறுக்கே நின்றால்?
1: சுவாமி, அப்படி ஒரு நாளும் நேராது. தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் குமாரர்கள் ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டார்கள். அருள்மொழிக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது. இலங்கை மணிமகுடத்தை அவனுக்கு கொடுத்தார்கள், அதை அவன் வேண்டாம் என்று மறுதளித்து விட்டான். அப்படிப்பட்டவனா தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறப்போகிறான்? கரிகாலன் மட்டுமென்ன, அவனுக்கு தாங்களே யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தீர்கள், அதனால் ஒப்புக்கொண்டான். அவனுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி நான் சொல்ல வேணுமா? அவன் ஆசைப்பட்டால் தானாகவே அவனுடைய வீர வாளின் உதவியை கொண்டு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்ளக்கூடியவன் அல்லவா? ஆனால் அவனுக்கும் ராஜ்யம் ஆளுகிற ஆசை இல்லை. தாங்கள் அவனிடம் தங்கள் விருப்பம் இன்னதென்பது பற்றி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான்.
0: அந்த வார்த்தைதான் நான் சொல்லிவிடப் போகிறேனே, அவன் காதில் விழுந்து விடப் போகிறதே என்பதற்காகத்தானே இத்தனை சொல்லி அனுப்பியும் இங்கே வராமல் ஆட்டம் போடுகிறான்.
1: சக்கரவர்த்தி,
2: பட்டத்து இளவரசர் காஞ்சியில் அற்புதமான பொன் மாளிகை நிர்மாணித்து விட்டு தங்களின் வருகைக்காக

0: காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். கம்சன் அவனுடைய பெற்றோர்களை சிறை வைத்தது போல எங்களை சிறை வைத்து விட்டு சோழ சிம்மாசனம் ஏற காத்திருக்கிறான். அவன் கட்டியிருப்பது பொன் மாளிகையோ அல்லது அரக்கு மாளிகைதானோ, யாருக்கு தெரியும்?
1: சுவாமி, கரிகாலனை பற்றி தாங்கள் இவ்வாறு சொல்வது கொடுமை என்றாள் மலையமான் மகள்.
0: சக்கரவர்த்தியின் உள்ளத்தை அவ்வளவு தூரம் விஷமாக்கி வைத்திருக்கிறார்கள்
1: என்றார் முதன் மந்திரி.
0: வேறு யாரும் இல்லை, என் மனத்தில் விஷம் ஏற்றியவன் கரிகாலனேதான். அவன் எனக்கு உண்மையான மகனாயிருந்தால் எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும் ஏன் வரவில்லை
1: என்று சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு வேறு சரியான காரணங்களும் இருக்கலாம் அல்லவா?
0: ஏன், நீங்கள் எல்லோரும் தான் ஒரு காரணத்தை ஊகித்து சொல்லுவதுதானே. கரிகாலன் கொள்ளிடத்துக்கு இப்பால் வந்தால் பழுவேட்டரையர்கள் அவனை சிறை பிடித்து விடுவார்கள் என்று நாடெல்லாம் பேச்சா இருக்கிறது. அம்மா அதிரி சொல்லி என் மகனுடைய மனத்தை யாரோ கெடுத்திருக்கிறார்கள். இவளுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் ஒருவன், கொடும்பாளூர் வேளாண் ஒருவன். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டீர்களோ என்னமோ தெரியவில்லை.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முதன் மந்திரியோட ராஜ்ய காரியங்களை பத்தி கொஞ்சம் பேசணும். நீங்க போய் உங்க காரியங்களை பாருங்க. போகும்போது இதையும் அழைச்சிட்டு போங்க. உன் தாயார் மட்டும் இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சுந்தர சோழர் குந்தவையிடம் சொன்னார். மந்தாக்கினிய இதயம்னு அஹ்ரிணை பொருளை குறிப்பிட்டதை கேட்ட அங்க இருந்தவங்க நிச்சய முகத்தை சுழிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே இவள் இவளைன்னு மாத்திக்கிட்டார் பாருங்க. நல்லது. முதன் மந்திரியோட ராஜாங்க விஷயங்களை பேசாம ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்து குடும்ப விஷயங்களைத்தான் பேச தொடங்கினார். அனிருத்தர் பேச்செழுந்து நின்னபோது 25 ஆண்டுகள்ல முதன் முறையா மலையமான் மகள் குறுக்கிட்டு பேசினதை கேட்டு வியப்படைஞ்சோம். சில தொடர்கள் பத்தி பார்க்கலாம். மெனக்கெட்டு, ஒரு செயலை செய்ய உடம்ப வருத்தி நேரத்தை வீணடிச்சுன்னு பொருள். மேனி உடல், அதாவது உடல் உழைப்பு. கெட்டு, செலவழித்து வீணடித்து. மேனி கெட்டு என்பது மெனக்கெட்டு ஆயிடுச்சு. சனீஸ்வரன், இத்தொடர் சனைஸ்வரன் என்பதிலிருந்து வந்தது. சனேகி என்றால் மெதுவாக, சரண் செல்பவன். தனது சுற்றுப்பாதையில், அதாவது சூரியனை சுற்றி வர பாதையில ஒரு முறை சுத்தி வர ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பிடிக்கும் இந்த கோளுக்கு. சனேஸ்வரன் மந்த கத்தியில செல்வதால மந்தன்னும் பேரு பெற்றவன். தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் கிரகமாக கருதப்படுறான். சனேஸ்வரனின் மரக்கருணைக்கு நலச்சரித்தம் ஒரு எடுத்துக்காட்டு. கம்சன், வளர்ப்பு தந்தை உக்ரசேனர், தாய் பத்மாவதி. கம்சனின் தங்கை தேவகி, தேவகியின் கணவர் வசுதேவர். தந்தை உக்ரசேனரை சிறையில் அடைச்சு அரியணை ஏறின கம்சன் தன் தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தையால தனக்கு மரணம் ஏற்படும்னு அறிஞ்சதும் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைச்சான். இருந்தாலும் அந்த பயத்திலேயே செத்துக்கிட்டு இருந்தவன் இறுதியில கிருஷ்ணரால கொல்லப்பட்டான். அரக்கு மாளிகை, அரக்கு பூச்சிங்கிற மிக சிறிய பூச்சியின் சுரப்பியிலிருந்து உருவாகும் ஒரு வகை பிசின் அரக்கு. இது உலர்ந்ததும் ரொம்ப கடினமாயிடும், எளிதில் தீப்பற்றும். பாண்டவர்களை கொல்ல அரக்கு மாளிகை ஒன்று அமைச்சு அதில் அவங்கள தங்க செய்தான் துரியோதனன். அதுக்கு நெருப்பு வச்சு எதிர்பாராத வகையில் அவங்க இறந்து போன மாதிரி ஒரு திட்டம் தீட்டினான். ஆனால் அறநெறியிலேயே இயங்கி வந்தவரும் சித்தப்பா முறையில் இருந்தவருமான விதுரர் பாண்டவர்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணிட்டார். அவங்களும் தப்பி ஓடிட்டாங்க. சக்கரவர்த்தி விரும்பினா ஒரு முறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக வந்துட்டு திரும்பி போகலாம்னு அனிருத்தர் குந்தவியிடம் சொன்னார் அல்லவா? இப்ப சக்கரவர்த்தி இதையே வேற மாதிரி அவரை கேட்கிறார். என்ன முடிவு எடுக்க போறாங்க?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை

0: வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசைக்கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

மணி 16 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே. சேர்ந்துருக்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய கனவுகள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை இவ்வளோ அழகாக இப்படி கூட சொல்லலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில். ஊரு கண்ணே படும்படி உறவாடும் கனவே தொடருதே, நினவாகும் கனவே அருகிலே உன தூக்கி சுமப்பேன் கருவிலே, மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வரங்களே. வரமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். சாகா வரங்களே அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த வரத்துக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்றதெல்லாம் எப்படி இப்படிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னு நிறைய நேரங்களில் சில பாடல்களை கேட்கும்போது ஃபீல் ஆகும். எஸ் குக்கு படத்துலேருந்து உங்களுக்காக இந்த பாட்டு தான் இப்போ நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். யுகபாரதியோட வரிகளில் கல்யாணி நாயர் அண்ட் பிரதீப் குமாரோட வாய்ஸில் செம்ம மேஜிக்கலாக இருக்கிற ஆகாசத்த சாங்கை வாங்க கேட்கலாம். இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் பண்பலை 100.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

53 நிமிஷத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 அவத் பாரதி தமிழ் பண்பலை. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாங்கை கேட்டு முடிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்குற பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இல்லைனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். இல்லைனா உன்னோட ஞாபகங்கள் இல்லைனா நான் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால்

பாய்ட்டிக்காக சொல்லணும்னா அதை எப்படி சொல்லாம் போல, இல்லை அவளும் என்றே உணரும் நொடியில் இதயம் இருளும், அவள் பாத சுவடில் கண்ணீர் மலர்கள் உதிரும். எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. மேகமோ அவள் மாயப்பூத்திரள், இந்த லைன்ஸே வந்து பயங்கரமாக இருக்குது. தேனாலை சுழல் தேவதை நிழல், சுழல் வந்து தேன் சூழ்ந்த ஒரு அலை அப்படின்லாம் டீட்டெயிலிங்காக பார்க்கும்போது வாவ் வாட் எ லிரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். பிரதீப் குமாரோட வாய்ஸில் இந்த பாட்டும் பெஸ்ட்னு சொல்லலாம். எஸ் சந்தோஷ் நானோட மியூசிக்கில் உங்களுக்காக நெக்ஸ்ட்டு வரப்போகிற பாட்டு தான் இந்த பாட்டு. வாங்க கேட்கலாம்.

30 நிமிஷத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. அப்படி இசையோட கரையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சாங் செலெக்ஷனோட உங்களுக்காக இதை உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சுபாஷினி. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

விலகி போவாத, நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாது, இப்படிலாம் தான் சொல்லுவோம்ல நமக்கு பிடிச்சமானவங்கக்கிட்ட. நீ இல்லைனா அதுக்கு எப்படி இருக்கும், உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்லாம் நம்ம சம்டைம்ஸ் பேசுவோம்ல. ஆனால் அழகான திமிர் அப்படின்ற வார்த்தைலாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின் தான் சொல்லணும். ஸோ இந்த பாட்டோட ஸ்பெஷலே வந்து பயங்கரமாக இருக்கக்கூடிய, ஃபீல் பண்ணக்கூடிய இந்த வரிகள் தான். ஜிகேபி அவர்களோட லிரிக்ஸில் அண்ட் திபு நின்னனோட மியூசிக்கில் சரியான மேஜிக்கலான சாங் அப்படின்னு சொல்லலாம். எஸ், முகம் காட்ட நீ முழு வெண்பனி, ஓடாதே நீ என் எல்லையே, நீ தான் என்னோடய எல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு குட்டியான ஒரு புன்னகை தானே உங்ககிட்ட கேட்குறேன். இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி என் முல்லையே, மழையோடு நனையும் புது பாடல் நீ தானே, அழகான திமிரே. திமிராக இருக்கிறத கூட க்யூட்டாக அழகான திமிரேன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. அடியே அடியே காற்றோடு பரவும் முன்வாசம், தினமும் புது போதை தானே சிலையே அழகே. க்யூட்டில் இதில் இருக்கிற எல்லா இந்த பாட்டு முழுக்கவே வந்து லிரிக்ஸ் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே அவ்வளோ போயிட்டுக்குமா, நிகழ்த்ததுவா நடத்ததுவா அப்படின்ற மாதிரியான கேள்விகளோடு ஆரம்பிக்கிற இந்த பாட்டை வாங்க கேட்கலாம்.

சாங்ஸ்லாம் கேட்கும்போது அப்படியே மனசு மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு சாங்கை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எஸ், அந்த சாங்கில் இருக்க லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு பனித்துளியாக நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் லிரிக்ஸில் இதெல்லாமே பாசிபிள். பாடல் வரிகள் எப்படி இவ்வளோ அழகாகுது அப்படின்னா கவிஞர்கள் வந்து அந்தளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான், நம்ம ஆசை வந்து ஒரு புல்வெளியாக இருந்துச்சுன்னா அதில் நீயும் நானும் பனித்துளியாக இருப்போம், அதை வந்து நம்ம பூமி மேலே தொங்கிட்டுருப்போம் ஒரு பூங்காற்று மாதிரி அப்படின்னு. எப்படியப்பட்ட கற்பனையில் எத்தனை வாட்டி யோசித்தாலும் வேறு லெவலாக இருக்கே இது அப்படின்னு தோணும். எஸ் இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலன். அந்த இந்த பாட்டை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க பிரதீபன், கல்யாணி நாயர், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில். அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய பாட்டு வந்துகிட்டே இருக்க, இணைந்திருங்கள்.

கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொன் நிலாவே. 9:42 ஆகிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு, ஆக்சுவலாக யாருக்காவது நம்ம அன்பை சொல்லணுன்னா ஒரு சில பாட்டை அனுப்பி விடுவோங்கள்ல, அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை தாராளமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த பாட்டை கேளு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அட காத்து உன்னை நானும் சுகமாக வச்சுக்கிறேன், ஒன்றா சேர பிறந்தேன்னு என்ன நான் மெச்சுக்கிறேன், கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. வாவ்ல ஒன்றை நினச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்சத்தொடுதே. வாவ் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வாவ் சொல்லிகிட்டே போவேன். ஒன்றால் தான் வந்து எனக்கு வானமே கீழே இருக்குது, ராசாவே ஒன்றால் ஆகாசம் மண்மேல ஊஞ்சோடி நான் தானே பொய்யில்லை. அந்த லவ் பீக்கில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் பயங்கரமாக இருக்கும். எஸ், இப்போ உங்களுக்காக கோடி அருவி சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலன் அவர்கள், யுகபாரதியோட வரிகளில் நித்யாஸ்ரீ அண்ட் பிரதீப் குமார் பாடியிருக்காங்க. ஷான் ரோல்டனோட மியூசிக்கில் கேட்கலாம்.

9:48 ஆயிட்டுருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 வவத் பாரதி தமிழ் எஃப்எம். நெக்ஸ்ட் போ கேட்க போகிற பாட்டு நிஜமாவே பாட்டில் இருக்க எல்லா லைனுமே ரொம்ப ஃபேவரட். நம்ம ஒருத்தவங்கள ரொம்ப நேசிச்சிருப்போம், அவங்கக்கிட்ட அந்த காதலையும் சொல்லியிருப்போம், ஆனால் அந்த காதல் நமக்கு கை கூடாமல் போச்சுன்னா எவ்வளோ ஒரு வலிக்கும். ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற ஒரு மாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க ஃபீட் பண்ணாமல் இருந்தால். அந்த லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த லைனை, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த அந்த பாட்டு. எப்போ ஊட்டாத தாயின் கணக்கின்ற மார்போல் அப்படின்ற அந்த அளவுக்கு என் காதல் தேங்கி கிடக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சச் அ பியூட்டிஃபுல் சாங். வேறு சொல்கிறதுக்கு இந்த பாட்டில் உமாதேவியோட லிரிக்ஸில் இந்த பாட்டு அப்படி இருக்கும். எப்போ எத்தனை வாட்டி கேட்டாலும் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சாங். பிரதீப் குமாரோட வாய்ஸில்

எப்படியும் பார்க்கும்போது நான் உன்னை எப்படி தெரியுமா இருந்துச்சு, உன்னை நான் பிரிஞ்சிருந்த அந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை சாதாரணமாக நம்ம எப்படி சொல்லுவோம், பொய்ட்டிக்காக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க போல். ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் இழந்தேன், நீ இருந்தும் நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி வழி தீர்க்கும் வழியாய் வாஞ்சை தரவா. இத்தனை நாள் நீ இல்லாமல் இருந்த என்னோட இருட்டில் நீ ஒரு ஒளியாக வந்திருக்க, என்னோட வழியை தீர்க்கறதுக்கு சீக்கிரம் வா அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. எஸ், ஸ்வேதா மோகனோட வாய்ஸில் சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஸ்வேதா மோகன் அண்ட் பிரதீப் குமார், சந்தோஷ் நாரனோட மியூசிக்கில் லாஸ்ட்டாக இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணிவிட்டு என் இனிய பொன்னிலாவே சிறப்பாக முடித்தோம் அப்படின்னு நிம்மதியாக திருப்தியாக எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். எஸ், நவ் மாயநதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

ஒரு நிமிஷம் ஆயிட்டுருக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பிடிச்சமான பாட்டை நமக்கான நேரத்தில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியான சந்தோஷத்தை விபி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க டெய்லி 10 மணிக்கு. ஸோ 9444001023 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங்கை இந்த மொமெண்ட்டில் கேட்கலாம். 9444000023 தட்ஸ் இட். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட ஃபேவரட் சாங்கை கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் உங்களுக்காக வாட்ஸ்அப் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன். 9444000023. ஸோ உங்களுக்காக இப்போ வரப்போகிற பாட்டு பிறை தேடும் நிலவிலே சாங் வந்துகிட்டே இருக்கு. எஸ் நைட்டில் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு சாங் கேட்டால் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பாட்டை உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. ஓகே, வாங்க பாட்டு கேட்கலாம்.

10:08 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாட்டு யாரோட சாங் ரெக்வஸ்ட், அதிபன் நீலாங்கரையிலேருந்து கேட்டிருக்காரு. எஸ், அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல. சிஸ்டர் ராமோட வாய்ஸில் கதை போமா சாங் ஓ மை கடவுளையிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல பாட்டு, கேட்கலாம் வாங்க. நீங்களும் உங்களோட சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023. ஸோ இதுதான் நம்பர். அழகாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேவரட் சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது கதை போமா.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம கூட கும்பகோணம் பண்பலை, 101.6 வேலூர் பண்பலை, 100.4 திருப்பத்தூர் பண்பலை, 100.1 இவங்களும் இணைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யாரோட சாங் ரெக்வஸ்ட், பட்டியல் படத்துலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. ஏதேதோ எண்ணங்கள் சாங் தான் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்வேதா மோகனோட வாய்ஸில் வேறு லெவலாக இருக்கும் இந்த பாட்டு. எஸ் வாங்க கேட்கலாம். அண்ட் இந்த பாட்டை கிஷோர் கேட்டிருக்காரு பட்டுக்கோட்டையிலேருந்து. நெக்ஸ்ட் சாங் ரெக்வஸ்ட் யாருக்காக ப்ளே ஆக போகுதுன்னா, ஃபௌசியா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக ப்ளே ஆக போகுது.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபௌசியா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எஸ், ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து அடியே அழகே சாங் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலா கேட்டிருக்காங்க. ஸோ ஷீலாவோட பாட்டு இந்த பாட்டுக்கு அப்புறம் வரும்.

பிடிச்ச நேரத்தில் கேட்கறது ஒரு சம ஃபீல் இல்லையா? ஸோ எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருக்கான பாட்டு ப்ளே ஆக போகுதுன்னா, ஷீலாவோட சாங் தான். வலசர வாக்கம்லேருந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இளையராஜா, அனன்யா பத் இவங்களோட வாய்ஸில் கேட்கலாம் காட்டுமல்லி சாங் வந்துகிட்டே இருக்கு விடுதலை படத்துலேருந்து. அண்ட் அடுத்த பாட்டு யாருக்காக அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். எஸ் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுவேன்.

10:29 ஆயிட்டுருக்கு. 102.3 வித் பாரதியில் நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு சிச்சிடோமோட வாய்ஸில் தாரமே தாரமே சாங். இந்த பாட்டை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது வடக்கு சாலைப்பட்டியிலேருந்து மலர்விழி தருண் சமிதா. இவங்க கேட்டிருக்காங்க, வாங்க கேட்கலாம்.

102.3 FM. 10:33 ஆகிட்டுருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல நெக்ஸ்ட்டோ யாரோட சாங் ரெக்வஸ்ட் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கோவிந்தமாலா தன்யாஸ்ரீ அவங்க வந்து கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து. என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளை சாங் மூவிலேருந்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க. அவங்க கூடவே பிறக்கணும், அவங்களோட அண்ணாக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபீலில் அவங்க வந்து இந்த சாங்கை வந்து கேட்டிருக்காங்க. வாங்க இந்த பாட்டு கேட்கலாம்.

கிளாக் 39 minutes ஆகிட்டுருக்கா ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட்டு யாரோட சாங்கை கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா சாங் கேட்டிருக்காங்க. எஸ் சந்தன காற்றி சாங் தனிக்காட்டு ராஜா, அந்த படத்துலேருந்து எஸ்பிபி அவங்களோட வாய்ஸில் வாங்க கேட்கலாம்.

கிளாக் 46 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். எஸ் கும்பகோணம்லேருந்து சாங் ரெக்வஸ்ட் பண்ணவர் பேரை வந்து மறந்துட்டார் போல். வேட்டையாடும் விளையாடும் மூவிலேருந்து எனி சாங் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மொமெண்ட்டில் இந்த டைமில் கேட்கறதுக்கு பார்த்த முதல் நாளே சாங் இஸ் ஃபைன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ் இப்போ நம்மளும் அந்த பாட்டை சேர்ந்து கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம்.

கிளாக் 52 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் யாரோட சாங் ரெக்வஸ்ட் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையர் கோயிலேருந்து அஜய் ஆண்டோ சாங் கேட்டிருக்காரு. தீபாவளியிலேருந்து காதல் வைத்து காத்திருந்தேன், சச் அ பியூட்டிஃபுல் சாங். இந்த சாங்கோட சேர்த்து அடுத்த ரெக்வஸ்ட் நான் யாருக்காக ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சின்ன கவுண்டர் மூவிலேருந்து அருள்ராஜன் சாங் கேட்டிருக்காரு. சென்னையிலேருந்து முத்துமணி மாலை, பியூட்டிஃபுல்லான சாங். இந்த பாட்டுக்கு அப்புறமா அருள்ராஜனோட சாங் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக நம்ம ஷோவில் டியூன் ஆகும். அண்ட் இணைந்திருங்கள், திரும்பவும் உங்களை ஒரு சூப்பரான ஷோவில் மீட் பண்ணுறேன். டில் தேன் ஸ்டே டியூன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11 மணி, இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. நாள் முழுக்க இருந்த ஓட்டம், வேலை, பயணம், சின்ன சின்ன கவலைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இரவை இசையோடு ரசிக்க தயாராகுங்கள். உங்களுக்காகவே இந்த இரவு நேரத்தில் மனசை வருடும் இனிமையான பாடல்களோடு உங்கள் நினைவுகளை தேடி அருமையான பாடல்கள் காத்திருக்கு. அந்த வரிசையில் முதல் பாடலாக 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக கும்பகோணம் FM 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி FM 101, திருச்சி FM 102.1, கோவை FM 103, மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது அற்புதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில், பாவிஜயின் வரிகளில், சிவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:13 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 5-ஸ்டார் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் குரலில், பா விஜயின் வரிகளில், பரசுராம் ராதா இசையில்.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணிப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக செலவு பண்ணுறீங்க. இதில் வேற குழாய எத்திரி போயிட்டு வேலை செய்கிறீங்க. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்தில் மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்கள் வீட்டில் தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க. அதனால தாங்க ரொம்ப தாராளமாக கொஞ்சம் செலவு பண்ணிட்டுங்க.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லைம்மா?
1: ஆனுங்கம்மா நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா நான் எங்கே இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
0: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாயிருக்குதா?
2: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
3: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
3: அதோ பாருங்க தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
3: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
3: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
4: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நியூ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விரும்பாண்டி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில், கமல்ஹாசன் வரிகளில் இளையராஜாவின் அற்புதமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அருமையான இனிமையான பாடல்களெல்லாம் வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் வித்யாசாகர் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். 12 மணியிலிருந்து வரிசையாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு இடைவிடாத பாடல்களை தான் கேட்க போகிறீங்க. எஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: முத்தம் முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: புயலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், தேவராஜன் இசையில் பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலாவதாக சித்தி விநாயகம் என்ற இனிய கீர்த்தனை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது இந்த கண் ஆனந்தம் என்ற ஸ்ரீ தியாகராஜ இயற்றிய கீர்த்தனை, பிலஹரி ராகத்தில் ரூபக தாளத்தில்.

நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சுத்தானந்த பாரதி இயற்றிய சகலகலா வாணியே கேதாரம் ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நானே உன்னை நம்பினேனே பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை, முள்ளந்திரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தமிழ். நேரம் 5 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம்.

நிர்முக்தா ஹர்ஷிணி ஹரிசோதரி ஆஹா ஹூ முகஸ்துத்ய ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹய்யங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா.